0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வல்லமையின் அலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24 ஐந்தாவது மாதம் 2021 திங்கக்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வல்லமையின் அலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர்தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர். இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வேளை ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரிடத்தில் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மிக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி
1: மாத்திரம் இருக்கிறேன்,
0: என்னை பார்த்துக் கொள்ளும்.
1: ஒருவரே மகிமைக்கு பாத்திரம்,
0: அல்லேலூயா.
1: ஒருவரே ஆராதனைக்குரியவர்,
0: ஆமென்.
1: உமக்கே மகிமை செலுத்துகிறோம்,
0: உமக்கே மகிமை ஆண்டவரே,
1: உமக்கே மகிமை.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகிலிருந்து இறங்கி வந்து எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள செய்கிறவரே, மக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், மக்கே மகிமை, மக்கே மாட்சிமை, மக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நாங்களுமே

நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நீங்க இருக்கிறதுனால தான் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடியினால் தான் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் வாழுகிறோம்.

0: Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காரணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். திக்கட்டும் திசையெங்கும் விண்ணரசின் நற்செய்தியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம் பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமேன். அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இன்று இந்த உலகத்தை பார்க்கிற போது, இந்த தேசங்களை பார்க்கிற போது, கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும். எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே, அதாவது கவனமாக கேட்போம், கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து பிரித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் இன்று வரையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருணியம் எங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும் இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு, மௌனத்தை சாதித்து கொண்டு, கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, ரெட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவ்வள நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம்? விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நனைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்திலே பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இணைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒழித்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்கா இருக்கக்கூடாது, கடவுளுக்கா இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்க செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும். உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாலாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்து விடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டான். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்தில் இருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை எய்த்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம்மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணபடியினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பதே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும். குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்டொரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடுதான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து அவன் கலங்காமல், தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகள் போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவவிசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனால் அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசா இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியிலே வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுகயீனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்று சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நாங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்களும் உம்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறத்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு

0: மலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமைக்குரிய நேரடி ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதே நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒலிபரப்பிலே ஆராதனை வேத வாசிப்பு சிந்தனை துளி ஜபம் பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது தேவ செய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30 வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30 உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 ஒரு மணிக்குள்ளாக வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவசெய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவசெய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். ஜோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயு 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30 வருகிறது கவிதையின் நேரம். 3 மணிக்கு வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஜப வேலை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் எடுப்பேன். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல் சுவை விருந்து நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 மணிக்கு வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 மணிக்கு மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேயர்களே, எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 416-253-0000 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் 1-866-34-0899 மான்ட்ரியாலில் இருந்து 514-447-7599 அல்லது 579-379-992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
1: இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது செய்தி தோன்றமனிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா.
1: நன்றி.
0: ஆமேன். ஆமேன். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கீழ்போல தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உங்களுடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே தகப்பனே ஆவியானவர் தாமே கிரிகை செய்யும்படியும் உடம்ப வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேர்ந்தெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது பெந்திகோஸ்டே என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அது லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள் இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்டே நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம், அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் ஜெருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8 அப்போஸ்தலர் 2:1-8 அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுவதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தார்களும் அவருடைய மொழிகளை குறித்தும் அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்தில் சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் யாக்கோபில் 2:28 கடைசி நாட்களிலே நான் பணம் மோசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேசத் தொடங்கினார்கள். 120 பேர் கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரன் கூட பரிசுத்த ஆவி பெற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 1:14 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால் எங்கும் இருக்கிறவர், 2 எல்லாம் வல்லவர், 3 எல்லாம் அறிந்தவர், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர். அவருடைய பண்புகள் தேவன் சதா காலம் உள்ளவர், பரிசுத்த நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படியாக சொல்லிக் கொண்டு போகலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார். யோவான் 17:3 சொல்றது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதா போனவர் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அதனாலதான் திருப்பிய 2:6-7 சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால் அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுலடிகளார் அங்கே எழுத தொடங்குகிறார். எனவே 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டது போல கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உள்ளவர். முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று 3:16 பார்க்கலாம். யோவான் 14:16 சொல்றது, நானும் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். அந்த வேறொரு தேற்றளவாளன், அந்த தேற்றளவாளன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுறது பராக்ரிதாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் 14:23 சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம் என்று. நாங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் வாசம் பண்ணுவதை குறிக்கிறது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:16 சொல்ற 16:17 சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால்தான் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயங்கள், 2-3 விடயங்களை காணலாம். ஒன்று, யோவான் 16:8 வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லாரும் நின்றாலும் சிலருக்கு நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர் முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர் ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீக்களை விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள். அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறுக்கிறீர்கள். எங்கள் பக்கமே தங்கள் நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்களால் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது அங்கே ஆதாம் சொன்ன வார்த்தை தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, நீ தந்த மனைவி என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை சத்தம் வஞ்சித்தது. இருவரும் பாவத்தை ஏற்றுக் கொண்டார்களா? இல்லை. தேவனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மூன்றாவது, ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கிரசனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தரவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவோர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதராமில் இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1 அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப் என்பவன் அங்கே சமாரியா பட்டது போல் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்தார்கள். அதனாலே நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றும் பலர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவரும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே உடைய ஆவியின் வழிநடத்தலை நடக்க கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன்.
0: நன்றி பாஸ்டர். இந்த அருமையான தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருகிறோம். ஒரு நிமிடம் தாருங்கள் ஐயா. அருமையானவர்களே, எப்பொழுதுமாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளும் ராபர்ட் கிட்ஸ் அவர்களுடைய ஒலித்தடலேருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்போம்.

நேரம் கலையத்திரை 10:20. அடுத்து 10:30 ஆயத்தமாயிருங்கள். கோடிட்டகடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி வர இருக்கிறது. ராபர்ட் கிட்ஸ் என்கின்ற ஒளித்தடலிலிருந்து இன்றைய நாளும் ஒரு சில பாடல்களை கேட்போம்.

0: கலியத்திலே 10:29. இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் சாக்ஷி பிரதீபன் 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ ஆரம்பமாகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசேலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு, கோடு நான் சுமப்பேன் கோடு, மீண்டும் முறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கல்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதியாய் கோடு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கை நம்பி இருக்கிறபடியால் கோடு, நம்பி இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 2, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் கோடு அவனை பூரண கோடு காத்து கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 3, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

சுசானாமா, நீங்க மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள். 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள்.

நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியை போலும் கோடு. சமாதானம் நதியை போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும் இருக்கும்.

மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பார்த்தெடுத்து வாருங்கள். பாடலோடு இணைந்திருப்போம்.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7, 8, 9 கேள்விகள். 7, 8, 9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அத்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும் 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு.
தாங்குவேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9. நீ பயப்படாதே கோடு, உன்னுடனே இருக்கிறேன் கோடு, நான் உன் தேவன் கோடு, உன்னை பலப்படுத்தி கோடு, சகாயம் பண்ணுவேன் கோடு, நீதியின் வலக்கரத்தினால் கோடு, தாங்குவேன். கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்படுகிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

0: பிசுவை.
1: நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானம்மா, மிசேலா, மல்லிகா, வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள், சுசானம்மா 9 புள்ளிகள், மிசேலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகுவோம். அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் அலைகள் பல் சுவை கதம்ப கிறிஸ்தவ வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1 34 வரை மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: அவன் யாரோ அவர் மனசுக்கு அவன் அவர் கேட்டு தப்பதாக தோணுகிறார்.

கண்டதும் அவனை மறுப்பார்கள். அவனை கண்டாலே செய்து முன்பாக அவர்கள் குற்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். சொன்னாலும் மறுபடியும் சொல்லுகிறவன் பதிலாக உத்தரவுகிறவனுக்கு சொன்னான். வெளியின் வேலையை

0: ஆமேன். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இது உங்களுக்கான நேரம்.
1: 1-6-2-5-3-0-0-8-0 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-8-6-3-4-0-5-1-1-0-5-1-1-0-7-9-9-7-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9- 3385596.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: கருத்தினால்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சுசனா,
1: எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேன்ம்மா. நீங்க இப்படி வரைக்கல நல்லா தெளிவா கிளியரா இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சி நேரத்துல வரைக்கல சரியா உங்களோட சத்தம் வெளியிலே வருது இல்லையேனம்மா? என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் இணைஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலே எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனா உங்களோட சத்தமா கதைச்சு ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்கள்? சரி பாடுங்கம்மா.
2: அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஒன்று போகாதே நீ ஒன்று போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சீராக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே.
1: வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். நான் ரஜனா கதைக்கிறேன்.
1: ரஜனா, எப்படி இருக்கிறீங்க ரஜனா?
3: நான் நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே.
3: ஓ, நான் கொஞ்சம் பிஸியா போயிட்டேன்.
1: சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த அனுப்பில. வணக்கம். சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க ரஜனா.

கலந்திடுதே

0: நன்றி அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
1: வணக்கம் மல்லிகா.
0: மல்லிகா அவரின் மிஸ் இருந்தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா அப்படி இருக்கிறீங்கள். சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம், அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். கொல்லுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ அப்படியா? ஆ அப்படியா, சரி. என்ன பாட்டு பாட போறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

0: வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா. நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளமம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி, நான் நல்லா இருக்கிறேன். பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா, இது பாடுற நேரம் உங்களுக்கு. அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பவளமம்மா, உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாடுங்க.
1: உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன்.

நன்றி. நேரம் தாமதிக்காமல் இடைவெளி இல்லாமல் வந்து பாடுங்கள். கலியற்ற நேரம் 11:48.

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான் ராஜினி.
0: ராஜினி ஒரு நிமிடம் தாருங்களம்மா, இன்னொரு இணைப்பு. வணக்கம்.
1: வணக்கம்
0: கருணாம்மா, அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன், நன்றி அம்மா. ஆமீன், நன்றி அம்மா. பாடலை எடுத்துட்டு வாங்கோ.
1: சொல்லையா பார்க்கு பள்ளியில்

எனக்காக பிரார்த்தந்தான் பத்திக்கையாக

0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமாம், நல்லா இருக்கிறேனம்மா. வேலைக்கு போகலையா? ஆமாம், வெளியிலேயும் போகல. ஓ, விளங்கலை நீங்க கதைக்கிறது. ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்றைக்கு இன்னும் பிள்ளைகள் எழும்பே இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவா இருக்கடியோவில், எல்லாரும் வெளியில் போவினமெல்லோ. அப்படியாண்டா நானும் டக்குனு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகலை. பாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம் என்று சொன்னால் அவையோடு இருப்பேன் நான். ஆமாம் ஆமாம், சரி.
1: தனிமையில் தாவிட்டேன் பிடித்தாய்.
0: பாக்குறனமா என்னண்டா, அதுல ஒரு 5000 பாட்டு இருக்கு.

0: வணக்கம்.
1: வணக்கம் அண்டி பியூலா.
0: பியூலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா சொன்னா இருக்கோம், நீங்கள்?
0: நல்லா இருக்கிறேனம்மா. ஆமேன். பாட்டு பாட போறீங்களா? எடுத்து வாங்கம்மா.
1: இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கு.

0: வணக்கம். புரிஞ்சட்டமா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. இல்லை, விஞ்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம் பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறதுக்கு இடையில் நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோடு 3 மணிக்கு நான் ஜபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போவேன்ட்டு. ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திர கொள்ள விடுவானுன்ட்டு கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது, ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரை கொள்வோம்.
1: அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இது அதிசயம் தானே,

0: விஷயம் தானே. ஓ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், காவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல், ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா, தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம். நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள். ஆமேன். நன்றி அம்மா. ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றுன்னு வாங்கம்மா.
1: நானே வழி, நானே சத்தியம், நானே ஈகத்மகளே. உனக்கு என்னாலொன்றி உனக்கு ஒழுவதில்லை, என்னாலொன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக சிறுகத்தன் நான் சிந்தினேன். என் மகளே, மன்மகனே, மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்காகவே, உனக்காகவே நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே இழந்தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். இதோ வந்திருவேன் கண், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரே செய்யா. உம்மாலொன்று எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலொன்று எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே திருவையிலே வைத்தீர், எனக்காக திருத்தம் நீர் சிந்தினீர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஈவன் மகனே. உனக்கு நான் அன்றி உனக்கு விடுவதே இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆவே நல்லியா.
0: நன்றி அம்மா, நன்றி, நன்றி. அடுத்த அணைப்புல வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனமா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்டு தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி, நன்றியம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம். பேசுறமா திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி எப்படி இருக்கிறீங்கள்? பாடல் எடுத்து வாங்க ஐயா.
2: உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என்னிடையமே நீங்கள்தான். என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பனே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கதான், எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கதான், எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வே சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன், தேவையே நீங்கதான். என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என்னிடையமே நீங்கதான். என் கண்மணி போல் காக்குங்க, நான் கண்ணுறங்க காவல் வைக்கின்ற கண்மணி போல் காக்குங்க, நான் கண்ணுறங்க காவல் வைக்கின்றேன். இந்த வானம் பூமியாவும் மானம் தேவன் நீங்கதான், எங்கள் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். அம்மா கத்திரிக்கு மாமா உண்டாளா?
1: நன்றி ஐயா. அடுத்த அனுப்பிலே வணக்கம்.
3: வணக்கம் மரியா.
1: எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன். பாடல் எடுத்து வாங்க.
3: தலைவன்

0: மாலை வந்து ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருந்தேன்.
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: பிலோமினாமா,
1: அப்படி இருக்கிறீங்கள். இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களாம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா. எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்குள்ளால சிஸ்டத்துக்குள்ள போயிக்க கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்க சோமா இருக்கிறீங்களா? வெளியில போயிலையா? இல்லையே, நேற்று நல்ல வெதர்னு சொல்லிச்சு. சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா.
2: என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி தூதி தொழுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், சுயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். இன்னத்தோடு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இன்னத்தோடு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதி துடுவேன். இன்னைக்கு இயேசு வந்தார், எந்த வேலை மாற்றி விட்டாராமே.
1: நன்றி அம்மா.
2: நன்றி அம்மா.
1: நன்றி. அலைங்கள் 4162 5 3 0 0 8 0.

படுகுழியில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோட வரலாமே. அப்படி ஏன் இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவையெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றி அம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்குவோம்.

0: ஒரு தொண்டு வாங்கம்மா.
1: அங்கே கோழி ஓடிப்பான் அஞ்சாவே.

இன்னும் ஒரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாநதி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாநதி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாள்லாம் வார இல்லை. என்ன நடக்குதுன்றே எனக்கு தெரியவில்லை. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. யாராக அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கான காணையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, வியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமித்தேயு, மரியா, புலோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றி என் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு, இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணாம்மாவினுடைய பாடல், அதை தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாம் அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியேற்ற நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: பாஸ்டர், அழைப்பில் இருக்கிறீங்களா? பாஸ்டர், பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
1: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
0: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கழியது 12:50 ஒரு மணிக்கு வர இருக்கிறது. டொரண்டோ மண்ணிலிருந்து தேவசெய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டரையா. இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருகிறது, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் எனக்காக, எங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியே கொடுங்கள்.

I'm going to go to the next one.

மூலம்
ஆமீன் ஆமீன். நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன வேண்டி சொன்னால், இப்போ நேரம் 1:15 அங்கே 16 நிமிடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 நிமிடங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள். இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம்தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து செத்துக்கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்துமாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14:15 செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு 1:00 செய்தி என்று சொன்னால் 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களோட நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 நிமிடத்துக்களே கொண்டு வரும்படியாக நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையானது செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக்கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின் கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பாக எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 நிமிடம் தான் கொடுக்குறோம். அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள்.
இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். மூன்றாவது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால உங்களை எல்லாரும் ஜெபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தி எடுத்து வாருங்கள்.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவனீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்லவ நிலைகள் வானொலியிலே சௌதரையாவுக்காக, சரித்த சிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய ஊழி தேசுகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நெடுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவர, சிறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும், எந்த விதமான வறுமையினாலும், பட்டினியினாலும் அப்பா மறிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும், அவர்களுக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சௌரன்யாவையும் சௌரஜசிதாவையும் இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் இன்னும் அநேக இதுல பங்கு பெற, அநேக உதாரத்துவமாய் கொடுக்க, அநேக ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மையப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி தேவ புத்திரர்கள் வந்து மனுஷருடைய பிள்ளை பெண்களை திருமணம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் ராட்சதர்கள் வந்து பூமியிலே இருந்தார்கள் என்றும், பின்பு தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்றும், இதனாலே மனுஷர்கள் பலவான்களானார்கள் என்றும் தேவன் அறிந்து அந்த பூலோகத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமண ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே 7 வசனத்தை வாசிக்கிறோம். மாதியமம் 6 அதிகாரம் 7 வசனம், நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்குறது எனக்கு மனஸ்தபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ, அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால், அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும், அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் 6 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழே உள்ள மக்கள் தவறான மனிதர்களா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா நான் அவர்களை பார்க்கிறோம் நல்லவன் என்று சொல்லி நம்மை நாமே அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் எபிரேயர் 11:7 வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், இந்த மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், பிறகு இரண்டாம் மரணம் வரும், அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான்? அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரியம் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை, அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பேழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் நாம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24:38 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39வது வசனம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள், அவர்கள் உணராமல் இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை உணராமல் இருந்தார்கள், எச்சரிப்பை உணராமல் இருந்தார்கள், பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24:38 சொல்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் ஏற்படும், அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வானொலியின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார், அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் 8 பேரையும் அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென், ஆமென். பாருங்கள், 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, நோவா முதலான 8 பேரை, மன்னிக்கவும், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல், தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று 6:6 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:6. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தைப் போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். சென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் ஆற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: நன்றி பாஸ்டரையா, மிக ஆசீர்வாதமான இந்த திவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறோம்.
1: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
0: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் திவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து கொள்வோம்.

0: வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் ஜோசுவா 9:10, ஏசாயா 13:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து பியூலா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத இரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்து கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3 நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயரோத், கிரியாத் ஜேஜாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவார்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியானுக்கு நிச்சயமாக அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கலும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிஸின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிஸின் ராஜா, எக்லோனின் ராஜா என்ற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கீதாலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, மத அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ராட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இந்த ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மற்றும் மக்கேதா மற்றும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உலப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கர்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்ருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் கருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்கட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். ஐந்து ராஜாக்களும் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோசுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களின் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோசுவா கெபியின் வாயை திறந்து, அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எப்ரேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனத்துக்கு ஒளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஜோஸ்வானத்தில் கொண்டு வந்த போது ஜோஸ்வா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஸ்வா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாய் இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அதுக்கு பின்பு ஜோஸ்வா அவர்களை வெட்டி கொண்டு 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஸ்வா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஸ்வா மத்தியதாவை பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நர ஜீவன்களையும் ஒருவரையும் எரியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தான். மக்கேதாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவின் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கரைக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதை 2 நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவங்களையும் பட்டைய கருக்கினால் அழித்தார். அப்பொழுது கேசரின் ராஜாவாகி ஓராம் லாகீசுக்கு துறை செய்யும்படி வந்தார். ஜோஸ்வா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டார். லாகீசிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டை கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எக்லோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் பட்டைய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைவரோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதை மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டைய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே ஜோஸ்வா மேலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்தா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் ஜோஸ்வா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்கால் இருந்த பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
0: ஆமீன். ஜோஸ்வாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்தின் குமாரனாய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரந்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானத்தை வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதில் இருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். பலு சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
1: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி சின்னம் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே சாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பாரப்பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் பாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரில் ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் உழைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதார விருட்சங்களும் லீவனோனின் கேதருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பரிச்சயமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவர் ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட புனத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்வருடைய சந்ததி ஒருபோதும் பெயர்பெறுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்குடைய அக்கிரமத்தை நிறுத்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கத்த சொல்கிறார். அதை முள்ளம் பந்துகளுக்கு சுதந்திரமும் தண்ணி நிற்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கத்த சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கத்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவள் தோளிலிருந்து நீங்கும். தேச மனத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முடிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதில் தனி பறக்கிற அக்கினி சப்பமாய் இருக்கிறது இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரே பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு. பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கேருந்து போய்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்,
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா

0: நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
1: ஆமீன்.
0: அம்மா, ஒன்று தீமைத்தேயும் அஞ்சாம் அதிகாரம்.
1: ஒன்று தீமைத்து ஐந்தாம் அதிகாரம். முதிர் வயதுள்ளோனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புத்தரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவிக்கு புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை தனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை வெகு பக்தியாய் விசாரித்து பெற்றால் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனுக்கு நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான் கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை கொடுத்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவிகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவிகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாக முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். அதுவும் இல்லாமல் அவள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அலவட்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுறவளுமாய் இருப்பார்கள். ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கும் வேண்டுமென்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஆகையால் அந்த பாரத்தை அவர்கள் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுவதை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. மற்றவனுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரெடுக்கிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
0: ஆமீன். ஒன்று தீமைத்தேயும் 6 அதிகாரம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரரென்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமா இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று

0: என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்து அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பெண்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையையே சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் செய்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ திமெத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெறுகிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள். கிருபியானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி அம்மா. நன்றி அருமையானவர்களே. இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். அதைத் தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள். அதைத் தொடர்ந்து கவிதையின் நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2 அலை. மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி. பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப் பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: QuickCheck showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything, like whether my kid's going to be famous.
2: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1, we clean.
3: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
4: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
3: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
4: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
3: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
4: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
5: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
4: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
5: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்ப்பாற்றல் குறைந்தது.
4: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
5: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
4: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
5: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
4: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.
5: இரண்டாவது குழந்தையை பார்த்துக்கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
0: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் தரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரசு எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டசிவிச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது உட்பட அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்.
6: Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, messages that forge brighter connections, and emails that get the job done, you need to think about more than just grammar and spelling. This sentence is grammatically correct, but it's wordy and hard to read.
0: அமெரிக்கா செல்வதற்காக கொலம்பியா மற்றும் பனாமா இடையிலான எல்லை பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
7: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீபகாலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிஸ்வேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
8: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
7: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை தாங்குகின்றனர்.
9: And this is the last.
7: இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
10: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டப்பூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
7: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்குமிடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை சென்றடைந்து புது வாழ்க்கையை தொடங்கினால் இந்த ஆபத்தான பயணம் மதிப்பு மிக்கது என இவர்கள் கருதுகின்றனர்.
0: நோயாளிகள் மருத்துவமனைகளில் இருந்து விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் உதவியுடனான பரிசோதனை முயற்சி ஒன்று இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் நோயாளிகள் பலருக்கு தேவையான தொடர் மருத்துவ மேற்பார்வை வீட்டிலிருந்தபடியே கிடைக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
11: வணக்கம் ஜூலியா, நலமா?
12: வணக்கம் ரெபேக்கா.
11: உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
12: என் வீட்டில் எனக்கு வசதியான சூழலில் இருப்பதும் நன்றாகவே இருக்கிறது.
11: இதன் சிறப்பம்சமும் சாதாரண காணொலி அழைப்புக்கும் இதற்குமான வித்தியாசமும் என்னவென்றால், இந்த கேமரா மூலம் நோயாளியின் முகத்தை மட்டுமல்லாது அவரை சுற்றி இருக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. நான் உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்.
13: That's the real benefit of
11: Hospital at Home திட்டத்தின் உண்மையான பலன் இதுதான் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கும் போது கிடைக்கும் முழு கவனிப்பை வீட்டில் இருந்தபடியே நோயாளி பெறலாம். மேலும் வீட்டில் இருப்பதால் நோயாளி விரைவில் குணமடைவார். நோயாளி எவ்வளவு அதிகமாக படுக்கையில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவரது தசைகள் பலவீனமாகும். எனவே வீட்டில் நோயாளியின் சுற்றுச்சூழலில் பராமரிப்பு வழங்குவது சிறந்த பலன் அளிக்கும்.
12: எனது இருப்பிட சூழலில் நான் நடந்து வருவதை பாருங்கள்.
11: ஆம், மருத்துவமனையில் இவ்வாறு செய்வது இயல்புக்கு மாறாக தெரியும். நோயாளியின் வீட்டிற்கு செல்லாமலேயே நோயாளிக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதே இதனால் கிடைக்கும் நன்மையாகும்.
0: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
14: இவரை நேரமும் நாங்கள் பிபிசி செய்தி அறிக்கையோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது உலக நடப்பு செய்திகள்.
15: வல்லமையின் அலைகளின் செய்திகள். உலக பலம் 24 தேதி 5 மாதம் 2021 ஆண்டு திங்கட்கிழமை. இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றின் முன்னால் நிறுத்துவதற்கான பணிகளை பாலஸ்தீனம் முன்னெடுத்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்த ஊடகங்கள் கட்டியமைக்கப்பட்டிருந்த அல் ஜலா கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கி அதை அழித்தது தெரிந்ததே. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய பொழுது அதற்கு முன் ஏற்பாடாக தம்முடைய உளவு பிரிவினர் மூலமாக இந்த கட்டிடத்தை தகர்க்கப் போகின்றோம் என்றும், ஒரு மணி நேரத்தில் அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் உத்தரவு போட்டது தெரிந்ததே. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஏபி செய்தி ஸ்தாபனம் உட்பட அல் ஜசீரா வரை பல்வேறு ஊடகங்கள், தொழில் நிறுவனங்கள், வக்கீல்களினுடைய நிறுவனம், நிதி நிறுவனங்கள் எல்லாம் 12 மாடி கட்டிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தில் ஓடிவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதானது மனித குலத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாகும். அதன் பின்னர் அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்ததானது மனிதர்களினுடைய மரியாதை, சர்வதேச ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் அனைத்தையும் இடித்து சகர்த்தது போன்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது போர்க்குற்றம் என்பதற்கு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது தாம் பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிவிட்டு தான் குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரே தான் குண்டு வீசியதை ஒப்புக்கொண்ட செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாடு போர்க்குற்றவாளி நாடுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு போதுமான ஒன்றாக இருப்பதாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூறியிருக்கின்றார். இதுதான் பாலஸ்தீன விவகாரத்தில் இன்று முக்கியம் பெற்றிருக்கும் செய்தியாகும். 11 நாள் போர் முடிந்து கலைந்த பறவைகளாக பறந்து சென்ற பாலஸ்தீனர்கள் இப்பொழுது தங்கள் குடியிருப்புகளை தேடி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 11 நாட்கள் யுத்தம் முடிந்த பின்னதாக இடிந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து கண்ணீருடன் கதறி அழுகின்ற காட்சிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சுமார் 120,000 மக்கள் வரை தங்கள் வாழிடங்களை விட்டு பாடசாலைகள் உள்ளிட பொது இடங்களில் சென்று உயிர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 70 வயது முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து தான் வாழ்ந்த வீடு மட்டும்தான் என்றும், இப்பொழுது அது தரை மட்டமாக கிடைப்பதாகவும், தனக்கு எதிர்காலம் என்று இனி எதுவும் இல்லை என்றும், இந்த இடிந்த வீட்டின் மேலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து உறங்குவதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று அவர் விழி பிதுங்கி நின்றார். அதேவேளை பாலஸ்தீனத்தில் ஊடகங்கள் இருந்த ஜலா டவரை இஸ்ரேலிய படைகள் இடித்தது தெரிந்ததே. விமான குண்டுவீச்சு நடைபெற்று அது இடிந்து விழுந்த காட்சியையும் உலகம் பார்த்தது. உலகத்தின் முக்கியமான ஜனநாயக குரல்களாகிய பிரபல ஊடகங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தன. இப்பொழுது ஜலா டவரினுடைய அதிபர் ஜலாட் மஹிடி அவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இருக்கின்ற போர்க்குற்ற மீறல்களை போர்க்குற்ற நீதிமன்று ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதி வந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒரு சிறந்த வழி உலகம் ஒன்றிணைந்து போர்க்குற்ற நீதிமன்றினுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் இந்த விவகாரத்தை தீர்த்து விடலாம் என்பது இன்னொரு பாதையாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் ஆய்வாளர்கள் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் என்று கூறினாலும் கூட போர்க்குற்ற நீதிமன்றை வலுப்படுத்தினால் இது வராமலே ஓடி ஒளிந்துவிடும் என்பது முக்கிய விடயமாகும். கடந்த நவம்பர் மாதம் 4 தேதியில் இருந்து எத்தியோப்பிய படைகள் டிக்ட்ரே என்கின்ற பகுதியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போரை அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற அதிபர் பிரகடனப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்ததே. இப்பொழுது வந்திருக்கும் சிக்கல் பாலியல் பலாத்காரத்தை எத்தியோப்பிய படைகளும் எரித்திய படைகளும் இணைந்து படு மோசமாக செய்து வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பெண்மணி ஒருவர் இது குறித்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது 5 படையினர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும், இப்பொழுது தான் கருவுற்றிருப்பதாகவும், அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கடந்த 2 கால பகுதியில் 200 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் படையினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நவம்பரில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இவ்வாறு 500 பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்து அழிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கின்றார்கள், இவர்கள் எதற்காக சண்டை செய்கின்றார்கள், இவர்களுடைய நகர்வினுடைய கடைசி இடமாக அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அமைந்திருக்கின்றது. மேலும் பல பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரின் முன்னால், பிள்ளைகளின் முன்னால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் தம்முடைய குடும்பத்திலும் அந்த குடும்பம் இருக்கும் சமுதாயத்திலும் தங்களால் வாழ முடியாத நிலையையும் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் பெண்கள் வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட அங்கு எதையும் காண முடியாது. ஏனென்றால் அங்குள்ள வைத்தியசாலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றன. சுமார் 13% வைத்தியசாலைகள் மட்டுமே செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச சமுதாயம் பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியும் எத்தியோப்பிய அதிபரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியவர்களுக்கு பலத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஈரானிய பெற்றோர் செய்த வேலை காரணமாக ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் கிடப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய நீதித்துறை பற்றிய விவாதம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதற்கு காரணம், 81-74 வயதுடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற விதம். இவர்கள் 47 வயதுடைய தங்களுடைய மகனை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள். மகனுக்கு நஞ்சு வைத்து அவர் மயங்கியதும் அதன் பின்னர் அவரை கதிரையில் கட்டி முகத்தை ஒரு கருப்பு பையினால் மூடி கத்தியால் குத்தி கொலை செய்து பின்னர் துண்டுகளாக்கி 3 சூட்கேஸ்களில் அதை போட்டு நகரத்தின் பல இடங்களில் சுழற்றி வீசியிருக்கின்றார்கள். இவ்வாறான தண்டனையை இவர்கள் எதற்காக தங்களுடைய மகனுக்கு கொடுத்தார்கள் என்றால், மகன் இளம் பெண்களுடன் தகாத முறையில் உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதை செய்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த செயலை செய்ததற்காக தாம் கவலைப்படவில்லை என்றும் கடவுளுக்கு விசுவாசமாக தாம் நடந்திருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய சட்டங்களிலே பிள்ளைகளை கொலை செய்பவர்களுக்கு ஆக கூடுதலாக 10 வருடங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. மற்றவர்களை கொலை செய்தால் மட்டுமே மரண தண்டனை என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இந்த வழக்கில் 10 வருடங்கள் மட்டும்தானா தண்டனை என்பதுதான் முதலாவது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது சட்ட ரீதியாக. இரண்டாவதாக, 3 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் தங்களுடைய மகளை கொலை செய்திருக்கின்றார்கள். மகளை எதற்காக கொலை செய்தீர்கள் என்பதற்கான விளக்கம், அவர் போதை வஸ்து பாவிப்பவராக இருந்தார். அளவுக்கு அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற தன்னுடைய மகள் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவளையும் கொலை செய்தோம் என்று இந்த தாயும் தகப்பனும் கூறியிருக்கின்றார்கள். சரி, மேலும் ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருமகனை கொலை செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்களுக்கு முன் இவர்கள் கொன்றிருக்கின்றார்கள். எதற்காக அவரை கொன்றீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் ஒரு வன்முறையாளராக இருந்தார், வன்முறை மிக்க ஒரு மனிதன் இருத்தல் கூடாது என்று அவரையும் தீர்த்து கட்டியதாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்கில் அவர்களுடைய மருமகனை கொலை செய்த வழக்கு காரணமாக இவர்கள் தூக்கு தண்டனையில் போடப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஈரானினுடைய மதவாத கொள்கைகளில் அதி தீவிரமாக ஆழமாக ஆழமாக சென்ற இப்பெற்றோர் கடவுளுக்கு விசுவாசமாக நடப்பதாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய சட்டத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டம் இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனையை வழங்கலாம் என்பதுதான் ஈரானினுடைய சமுதாயத்தில் இப்பொழுது விவாதமாகவும், ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றது என்கின்ற தலைப்பு செய்தி வெளியாக காரணமாகவும் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அட்டஹிரு விமான விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. கடுனா விமான நிலையத்திற்கு அருகே இவர் பயணித்த விமானம் வீழ்ந்ததாகவும், இந்த விமான நிலையம் நைஜீரியாவினுடைய வடபுலத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை.
14: இதுவரை நேரமும் நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்திருந்தோம். நேரம் கலையத்தில் 2:25.
16: இதோ அடுத்து வருகிறது இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதை தொடர்ந்து ஆர்வமாக இருக்கிறது கவிதையின் நேரம். இதோ வருகிறது இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள்.
17: தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறைவு தொடர்பில் சாணக்கியன் திடீர் விஜயம். பெரிய கல்லாறு பகுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் திடீர் விஜயம் செய்திருக்கின்றார். வைரஸ் வைத்தியசாலைகளில் வைரஸ் நோயாளிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையுள்ள குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது ஆராய்ந்திருக்கின்றார். குறித்த வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் பலரும் சாணக்கியனின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உணவினை விநியோகிப்பொருளுடன் தொலைபேசி உரையாடாக உரையாடியதுடன் உணவின் தரத்தினையும் பேணுமாறு வலியுறுத்தியிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாணக்கியன், நாட்டில் தற்பொழுது அனைத்து பிரதேசங்களிலும் வைரஸ் தொற்று மிக மோசமாக பரவி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பெரியகல்லார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் முன்வைத்த முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இது குறித்து ஆராயும் நோக்கில் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டால் இங்குள்ள வைரஸ் வைத்தியசாலைகளில் 96% கட்டில்கள் நிரப்பப்பட்டுள்ளன. எனவே மேலதிக வைத்தியசாலைகள் அமைத்து நோயாளிகள் அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டு வரப்படும் வைரஸ் பரிசோதனை கருவிகளின் எண்ணிக்கை 1000 காணப்படுகின்றது. 600,000 பேர் உள்ள ஒரு மாவட்டத்தில் வாரத்தில் 1000 வைரஸ் பரிசோதனைகளே செய்யப்படுகின்றன. ஆனால் இதைவிட கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வைரஸ் காலத்திலும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர். கென்யாவில் 13 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் வைரஸ் காரணமாக. சுகாதார வழிகாட்டிகள் முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே இந்த அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நெருக்கடி நிலையிலிருந்து கென்யாவும் முழு நாடும் முழு உலகமும் மீட்சி பெறப்போக பிரார்த்திப்போம். புத்தளம் நகரசபையின் தலைவர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அப்துல் பயாஸ் 52 வயதில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரிசார்ட் பதுதனுக்கு ஆதரவாக அம்பாறையில் சுவரட்டிகள். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்பட்டு இன்றுடன் 1 நிறைவு பெற்றதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் சிறைந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்த சுவரட்டியில் அவர் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விரைவான விடுதலை கிடைக்க ஆவணம் செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரட்டியானது பிரதான வீதிகள் உள்ள வீதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை, நெற்பட்டைமுனை, கல்முனைக்குடை, இஸ்லாமாபாத், சாய்ந்த மருது, மாளிகைக்காடு, நீந்தவூர், அட்டாளச்சேனி, அக்கறை பெற்று, சம்முந்த மருது, சம்மந்துரை, மாவடிப்பள்ளி, சவளக்கடை, மத்திய முகாம், பொத்துவேல் பகுதிகளில் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கடந்த புனிதன் ரமலான் மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் சபாநாயகரின் அனுமதியோ நீதிமன்ற உத்தரவோ பெறப்படாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவருக்கு ஆதரவாகவும் விடுதலையை வலியுறுத்தியும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் செய்தியாளர் சந்திப்புகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கின்றது. ஹக்கீம் அனுதாப செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியில் துணிகர அரசியல் போராளிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட புத்தளன் நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையும் அளிப்பதாக அன்னாரின் மறுவையிட்டு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் போலீசார் தவிசாளர் சிறைக்கைதிகள் உட்பட 9 பேருக்கு வைரஸ் தொற்று. வவுனியாவில் இனம் காணப்பட்ட வைரஸ் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய பேணியவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் பெறுபர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் நெடுங்கணி பிரசபையின் தவிசாளர், சிறைச்சாலை உத்தியோகத்தர் இருவருக்கும், வவுனியா போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும், சிறைச்சாலை கைதி ஒருவருக்கும் வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேப்பங்குளம் 7 ஒழுங்கை பகுதியில் ஒருவருக்கும், எருக்கல் பகுதியில் ஒருவருக்கும், ராசேந்திரகுளம் ஆடைத்தொருள் சாலையில் ஒருவருக்கும் என்று 9 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. மன்னாரில் 2 நாட்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் மன்னாரில் அமைக்கப்பட்ட பெண்களுக்கான வைரஸ் இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் தற்பொழுது வரை 80 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அறிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது மன்னார் மாவட்டத்தில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் கிடைக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 23 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று. சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என்றும் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றவர்கள் என்றும் 7 மாற்றான சோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. 3வது அலையின் காரணமாக இலங்கையில் ராணுவ அதிகாரியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கேனல் செனவிரத்ன என்ற இலங்கை ஆர்டிலரி படையணியின் அதிகாரியை உயிரிழந்திருக்கின்றார். பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ராணுவத்தின் தொழில்திறன் மேம்பாட்டு மையத்தில் கடமையாற்றி வரும் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் உயிரிழந்த சந்தேகம், சாரதி உட்பட 3 பேர் கைது. புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இலுவங்குளம் பிரதேசத்தில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் நீராடிவிட்டு பின்பகுதியில் திறந்த டிரக் வண்டி ஒன்றில் வீடு திரும்பும் போது வண்டியிலிருந்து வீதியில் விழுந்து காயங்களுக்கு இலக்காகினார். விபத்தை தொடர்ந்து புத்தளம் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் மற்றும் வனாதவில்லு போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் வண்டி சாரதி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விபத்து ஏற்படும் போது அவர்கள் போதையில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை என்பன இடம்பெற்று நடத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையில் இன்றைய அரசாங்கம் உள்ளது. நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையிலேயே இன்றைய அரசாங்கம் உள்ளதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அறிவித்துள்ளார். நாட்டில் வைரஸ் தொற்றின் பாதிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலைமைக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்க அரசு தவறியமையே காரணமாகும். விமான நிலையத்தை கட்டுப்பாடின்றி திறந்து வைத்திருந்தமை, உல்லாச பயணிகளை நாட்டுக்கு வர அனுமதித்தமை, சித்திரை புத்தாண்டில் கட்டுப்பாடுகளை தளரவிட்டமை, தடுப்பூசிகள் ஏற்பாடு செய்யாமை என்று பல காரணங்கள் சொல்ல முடியும். இன்றைய நிலைமை 3வது அலையை தாண்டி 4வது அலை ஏற்படும் என்று ஊகிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை தடுக்க நாட்டிலுள்ள சுகாதாரத்துறை சார்ந்த பிரதான 4 அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. நாட்டை குறைந்தபட்சம் 14 நாட்கள் மூடி வைக்குமாறும், மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக அந்த காலப்பகுதியில் தடுக்குமாறும், இதுவே சர்வதேச ரீதியான சில ஆய்வுகளின் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதியோ வைரஸ் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியோ இதற்கு செவி சாய்த்ததாக இல்லை. கொட்டகலையில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்போம். கொட்டகலை பிரதேசபைக்கு உட்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக உள்ளுணவு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் சொந்தமான நிதியொதுக்கீட்டின் கீழ் கொட்டகலை பிரதேசபையின் தலைவர் ராஜமணி பிரசாத், கொட்டகலை பிரதேசபை உறுப்பினர்கள் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணிக்கு 10 கொடுக்குமா இலங்கை? நாளை 2வது போட்டி. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை டாக்காவில் நடைபெற உள்ளது. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. குசல் பெரோரா இலங்கை அணியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் தலைமை தாங்கிய முதல் போட்டி இதுவாகும். இலங்கை அணி தோல்வியடைந்த போதிலும் வெற்றிக்காக கடுமையாக போராடியது. எனவே முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு 2வது போட்டியில் இலங்கை 10 கொடுக்க வேண்டும் என்பது இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கல்முனையில் முறைகேடாக அகற்றப்படும் மனித கழிவுகள், நீதி கேட்டு வீதி கிறங்கிய ராஜனம் சிவலிங்கமும். கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அகற்றப்படும் மனித கழிவுகளை முறைகேடாக அகற்றுவதன் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிப்பதாக தெரிவித்து கல்முனை மாநகர சபை மூன்றலில் இன்று காலை கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் கந்தசாமி சிவலிங்கம் மற்றும் சந்திரசேகரம் ராஜன் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். எவ்வித முறையினான வழிமுறைகளும் இன்றி மனித கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டுவதன் மூலம் பொதுமக்கள் சுகாதார ரீதியாக வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும், அந்த கழிவுகளை மீன்கள் உண்பதனால் மீன் சாப்பிட முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் இங்கே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாநகர சபை உறுப்பினர்களான சிவலிங்கம் மற்றும் ராஜன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கை உட்பட 5 நாடுகளுக்கு பஹ்ரைன் பயண தடை. இலங்கை உட்பட 5 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளின் வருகையை பஹ்ரைன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் உட்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நுழைவை பஹ்ரைன் இன்று தொடக்கம் நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. நன்றி.
18: அழைத்து கொண்டு வந்து
16: நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகளை கேட்டறிந்தோம். தொடர்ந்து அடுத்து வருகிறது கவிதையின் நேரம். கவிதையின் நேரத்தை தொடர்ந்து ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாளைய நாளிலே மீண்டும் நாங்கள் 9 மணியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரலாம். இதோ ஆரம்பமாகிறது கவிதையின் நேரம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். பிளசமமா எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன். இந்த கொலுடைய வெளியில போற மாதிரி இல்லையா? வீட்லயே இருக்கிறீங்களா? சரி சரி சரி. ஓ ஓகே ஓகே, அதே போதுமே. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, நன்றியம்மா. இந்த நாளும் உங்களுடைய ஓ ஓ ஓ ஓ அதுதான் நல்ல அதான். இன்றைக்கு எங்களை முன்ன நானும் ஒரு இடம் போகிற இல்லை. அப்போ இன்றைக்கு 3 மணியோட ரேடியோவை முடிச்சுட்டு வாங்கோ, உங்களை கடற்கரைக்கு குடிக்கணும் போகிறோம்னு சொல்லியிருக்கணும். அதுதான் இருக்கிறேன். சரி, எடுத்து வாருங்களம்மா உங்களுடைய கவிதையை.
1: ஓ பரிசுத்தவாவியே, இன்று நாம் கூடி உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிகாலம் தன்னிலே ஆலித்திரை மேலே அசைவாருங்க தெய்வமே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிப்பிச்சோராயிருந்த ஆதாம் உருவாய் உறுதலால் ஆன துன்பம் துடைக்கவென ஆண்டவரே மண்முழு எடுக்க அன்னைமொழி மீதினிலே அன்பின் நிழல் ஆனவரே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அகிலத்தை மீட்க வானின் நின்று அவதாரமான ஜேசுதேவனை அடையாளம் காட்டி அறிவிக்க அழகு புலாவாக பறந்து வந்து அவர்தம் தோளிலே அமர்ந்து அத்தாட்சி காட்டிய தேவனை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆதாம் ஆத்ம மீட்டுப் பணியை ஆரம்பிக்க முன் இயேசு ஆகாரம் நீர் எதுவுமின்றி அவாந்திர வயதனிலே ஆயத்தமாக தவமிருக்க அழைத்துச் சென்ற ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அழகு சிறு பூங்காவில் அகம் நிறைந்த துயிரோடு அமைதியாக செதுத்து நின்று அப்பாவின் சித்தம் கேட்டு அனுமதி கோரிய வேளை ஆக வேண்டிய பாதுகாப்பு அளித்து ஆறுதல் படுத்திய ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டுகள் பல தாண்டிய பின் ஆதி முதல் சீடர்கள் மேலும் அங்கே கூடி நின்ற அனைவர் மேலும் ஆவேசமான காற்றோடு அக்கினி நாக்குருவாய் அமர்ந்து கொண்ட தேவனே அதிசயம் செய் நாயகனே ஆராதனை செய்கின்றோம் ஐயா. இன்று அக்கினி எம்மேல் பரவலாம், அலைகடல் சூழ்ந்து அழிக்கலாம், ஆகம் துன்பம் அனைத்தும் சேர்ந்து அமிழ்த்தியே தாக்கலாம், அனைத்தையும் தீர்த்து காத்து ஆறுதல் தரும் தேவனே உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு கேட்டு அஞ்சு நடங்குவோரின் அன்பு இதயம் காண்பவரே, அடைக்கலமாகியோரை அரணாயன்றும் காப்பவரே, அணுகியும்மை கண்ணீரோடு ஆராதனை செய்கின்றோம் ஐயா. அன்று தொடங்கிய ஆத்ம மீட்பு பணி இன்று வரை அகிலமெல்லாம் பரவி பயனளிக்க ஆர்வமுடன் அணியாற்றும் அரிய தொண்டர்கள், ஆயர்கள், குழுக்கள், துறையினர், துறையினர், பொது நிலையினர், அயராது பொல்பட வரமளித்து காக்கும் ஆவியே அருள்மழை பொழிந்து அனைவரையும் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் ஆவியான தேவனே. ஆட்கொள்ளும் சுவாமி அருள்மழை பொழியும் உம்மே. ஆமேன்.
0: ஆமேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, கவிதையோடு இணைந்திருக்கிறோம். அழைப்புக்கு வாருங்கள். நேரம் கலையத்தில் 2:44. இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே நான் ஒரு குட்டி ஜபத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன்.

இன்றைய நாளிலும் கவிதையோடு இணைந்து சிறப்பித்து தந்த பிரசமமாக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் ஜபத்தை சுருக்கமாக இன்றைய நாளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்காக ஜபிக்க இருக்கிறேன். யாராகவும் இன்றைய நாளே சுகீனமாக இருந்தால் அழைப்புக்கு வாருங்கள்.

அருமையானவர்களே, இந்த ஒரு டாலர் காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து இந்த ஜெபத்தை நான் நிறைவேற்றுகிறேன். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அதிகாலையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த ஆராதனையை ஆண்டவரே கருத்தோடு செய்யவும், ஐயா தகப்பனே இந்த வேதத்தை வாசித்து சிந்தனை துளியை கொடுக்கவும், நீர் எனக்கு செய்த மகாபெரிய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தர். நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராக இருந்து கர்த்தாவே இத்தனை தொகுப்புகளிலும் இவ்வளவு தேவ செய்திகளிலும் ஆண்டவரே வேத வாசிப்புகளிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நான் ஒவ்வொரு வாரமும் செய்கின்ற நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கரம், உம்முடைய காரணியம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்னோட கூட இருந்து நடத்தி வந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த கனடாவிலே விக்டோரியா டே என்று சொல்லி ஒரு நாளை ஆண்டவரே ஐயா ஒரு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே சென்றிருப்பார்கள். ஆண்டவரே வீட்டிலே இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர பிள்ளைகளோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த வேளைகளிலும் ஐயா இல்லை இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இடங்களுக்கு போயிருந்தாலும் நீர் தாமே இந்த கால சூழ்நிலையிலும் எல்லா காவலோடும் ஐயா உம்முடையவர்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்து ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்றைய நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் டெனிசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இத்தனை வருடங்களாக அந்த ஊழியக்காரரின் மூலமாக இந்த வானொலியின் ஊடாக நீர் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்தீர் கர்த்தாவே. சுவாமி வருகிற வாரத்தில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு இலங்கை மண்ணிலே இருந்து ஐயா நீர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை நீர் எங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறபடினால் அந்த ஊழியருக்கும் நான் நன்றி சொல்லி ஐயா அந்த ஊழியரையும் நீர் எல்லா காவலோடும் காத்து சரியான நேரத்துக்கு தகப்பனே அவர் அந்த செய்தியின் நேரத்தை தவற விடாமல் ஐயா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வர நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நாட்களும் எங்களுக்கு செய்தியை கொடுத்து வந்த ஆண்டவரே பாஸ்டர் டெனிசனுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் அவருடைய ஊழியங்களோடு, அவருடைய குடும்பத்தாரோடு, ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய

0: சின்ன ஊழியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வலிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இன்னும் நீண்ட தூரம் ஆண்டவரே உமக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறபடியினாலே அந்த ஊழியரை கொண்டு ஐயா நிறைந்த ஆயுசோ.
1: பயப்படாதே திருமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார் என்கிற வாக்கு கடந்த வருஷத்திலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வாக்குத்த வசனங்களை பாடலாக எழுதி பாட கர்த்தர் திருமணம் செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவாராக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: பயப்படாதே திருமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்கிற வாக்கு திட்டம் கடந்த வருஷத்திலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வாக்குத்த வசனங்களை பாடலாக எழுதி பாட கத்த திரும்ப செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கத்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார்கள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வலிமையின் அலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24 ஐந்தாவது மாதம் 2021 திங்கட்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வலிமையின் அலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர் தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர். இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த விளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரிடத்திலே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி என்னை பார்த்துக் கொள்ளும்
1: ஒருவரே மகிமைக்கு பாத்திரம்.
0: அல்லேலூயா.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகிலிருந்து இறங்கி வந்த எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள செய்கிறவரே, மக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், மக்கே மகிமை, மக்கே மாட்சிமை, மக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நாங்களுமே துதிக்க

நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நீங்க இருக்கிறதுனால தான் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடியினால் தான் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் வாழுகிறோம்.

0: தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காரணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். திக்கட்டும் திசையெங்கும் விண்ணரசின் நற்செய்தியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது தூக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் நாத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்த வான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமேன். இந்த அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இன்று இந்த உலகத்தை பார்க்கிற போது, இந்த தேசங்களை பார்க்கிற போது, கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும். எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே, அதாவது கவனமாக கேட்போம், கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து பிரித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் இன்று வரையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருணியம் எங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும், இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு, மௌனத்தை சாதித்து கொண்டு, கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, ரெட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவல நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம்? விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நினைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக. இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு, கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்துல பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே முனைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒழித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்காய் இருக்கக்கூடாது, கடவுளுக்காய் இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்க செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும். உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாலாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்து விடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டார். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்தில் இருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை ஜெயித்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம்மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணபடியினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பதே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும், குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கும் முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்ட ஒரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடுதான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து அவன் கலங்காமல், தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகளு போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவ விசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனால் அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசா இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியில் வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுகயீனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்று சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் நேற்று மின்றும் என்றும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்கள் உண்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வருவோம்.

0: சாலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தீ நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமைக்குரிய நேரடி ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதை நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒலிபரப்பிலே ஆராதனை வேத வாசிப்பு சிந்தனை துளி ஜபம் பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது தேவ செய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30 வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30 உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 ஒரு மணிக்குள்ளாக வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவசெய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவசெய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். ஜோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயு 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30 வருகிறது கவிதையின் நேரம். 3 மணிக்கு வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஜப வேலை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் எடுப்பேன். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல் சுவை விருந்து நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 மணிக்கு வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 மணிக்கு மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேயர்களே, எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 416-253-0000 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-34-0899 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
1: இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது செய்தி டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா.
1: நன்றி.
0: ஆமேன். ஆமேன். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே, தகப்பனே, ஆவியானவர் தாமே கிரிகை செய்யும்படியும் உம்மிடம் வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேர்ந்தெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது பெந்திகோஸ்டே என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அதை லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள் இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்டே நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம், அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் ஜெருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்கு தத்தம் என்ன? இந்த வாக்கு தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8 அப்போஸ்தலர் 2:1-8 அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தார்களும் அவருடைய மொழிகளை குறித்தும் அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்தில் சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவம் அதனாலதான் அங்கே 16 வசனமும் 17 வசனமும் அப்போஸ்தலர் 2 சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அதுதான் யோவேல் 2:28. கடைசி நாட்களிலே நான் மோசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 17 யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேசத் தொடங்கினார்கள். 120 பேர் கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரன் கூட பரிசுத்த ஆவி பெற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 1:14 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். 2 Corinthians 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால், எங்கும் இருக்கிறவர், 2 எல்லாம் வல்லவர், 3 எல்லாம் அறிந்தவர்,

அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால் அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுல் அடிகளார் அங்கே எழுத தொடங்குகிறார். எனவே 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டது போல கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உள்ளவர். முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 பார்க்கலாம். யோவான் 14:16 சொல்றது, நானும் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். அந்த வேறொரு தேற்றளவாளன், அந்த தேற்றளவாளன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுறது பராக்ரிதாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் 14:23 சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம் என்று. நாங்கள் என்று பன்மையிலே சொல்லப்படுறது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் வாசம் பண்ணுவதை குறிக்கிறது. அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:16 சொல்ற 16:17 சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால்தான் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயங்கள், 2-3 விடயங்களை காணலாம். 1 யோவான் 16:8 சொல்றது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. 1 தீமோத்தேயு 5:21 சொல்றது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லாரும் நின்றாலும் சிலருக்கு நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர் ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீக்களை விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள், அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறுக்கிறீர்கள். எங்கள் பக்கமே நாங்கள் நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்களால் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது

0: மகனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, 3வது, ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கு தரிசனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தரவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவோர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதராமில் இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1 அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப் என்பவன் அங்கே சமாரியா பட்டது போல் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்தார்கள். அதனாலே நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இன்றும் பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவரும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே உடைய ஆவியின் வழிநடத்தலை நடக்க கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். இந்த அருமையான தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருகிறோம். ஒரு நிமிடம் தாருங்கள் ஐயா. அருமையானவர்களே, எப்பொழுதுமாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளும் ராபர்ட் கிட்ஸ் அவர்களுடைய ஒலித்தடலேருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்போம்.

நேரம் கலையத்திரை 10:20. அடுத்து 10:30 ஆயத்தமாயிருங்கள். கோடிட்டகடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி வர இருக்கிறது. ராபர்ட் கிட்ஸ் என்கின்ற ஒளித்தடலிலிருந்து இன்றைய நாளும் ஒரு சில பாடல்களை கேட்போம்.

0: கலியத்திலே 10:29. இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இது ஆரம்பமாகிறது. கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசேலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு, கோடு நான் சுமப்பேன் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கல்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதியாய் கோடு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கை நம்பி இருக்கிறபடியால் கோடு, நம்பி இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 2, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் கோடு அவனை பூரண கோடு காத்து கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 3, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

0: இல்லாத
1: சுசானாமா நீங்க மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள். 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கடுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கடுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். 5வது கேள்வி. கோடு என். கோடு என். கற்பனைகளை கோடு. கற்பனைகளை கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியை போலும் கோடு. சமாதானம் நதியை போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. இருக்கும் இருக்கும்

மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீரூற்றை போலவும் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பார்த்தெடுத்து வாருங்கள். பாடலோடு இணைந்திருப்போம்.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7, 8, 9 கேள்விகள். 7, 8, 9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும் 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு.

உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. தாங்குவேன், தாங்குவேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலக்கரத்தினால் கோடு. தாங்குவேன். கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்படுகிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானம்மா, மிசேலா, மல்லிகா, வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள், சுசானம்மா 9 புள்ளிகள், மிசேலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகுவோம். அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் வலைகள் பல் சுவை கதம்ப கிறிஸ்தவ வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1 34 வரை மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: அதை அறிவு என்றால் அதிகாரோ உன் ஆத்மாவை காப்பவர் அவன் யாரோ.

0: அவனை கண்டாகவும் அவர்கள் குற்றம் ஆஸ்வாதம் கிடைக்கும். சென்னையில் மருத்துவம் சொல்லுகிறவரும் உதவிகளும் உத்தரவுகளுக்கு சமானம். வெளியும் வேலையை எத்தனைப்படுத்த வயலில் அதை ஒழுங்காக்கி திறனை முன்பட்டை கட்டு. இதை அமைச்சு திறனுக்கு விரோதமாக சாட்சியாக இருக்கிறாரு.
1: அவளுக்கு செய்தான் அவள் தேக்கத்தக்கதாக மாறும் அவளுக்கு தலைக்கட்டினார் என்று சொல்லாதே.

0: ஆமேன். நன்றிகளம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இது உங்களுக்கான
1: 1-6-2-5-3-0-0-8-0 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-8-6-3-4-0-8-9-1-0-5-1-1-0-7-1-1-2 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 6-4-3-3-8-5-5-9-6.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: கருத்தினால்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சுசனா,
1: எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. நீங்கள் இப்படி வரைக்கல நல்லா தெளிவாக கிளியராக இருக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சி நேரத்தில் வரைக்கல சரியாக உங்களோட சத்தம் வெளியிலே வருது இல்லையேனம்மா? என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் இணைஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலே எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனா உங்களோட சத்தமா கதைச்சு, ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்கள்? சரி பாடுங்கம்மா.
2: நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஒன்று போகாதே, நீ ஒன்று போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சிதாக்கப்படுகின்ற நேரம் இது, உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே.
1: இருக்கா வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம். நான் ரஜனா கதைக்கிறேன்.
1: ரஜனா, எப்படி இருக்கிறீங்க ரஜனா? நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே. சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த நிமிஷம். வணக்கம். சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க ரஜனா.

0: இப்போதும் நினைத்தே.
1: நன்றி அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
2: வணக்கம் மல்லிகா.
1: மல்லிகா அவரின் மிஸ் இருந்தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா அப்படி இருக்கிறீங்கள். சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம், அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். கொல்லுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ அப்படியா? ஆ அப்படியா, சரி. என்ன பாட்டு பாட போறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா. நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளமம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி, நான் நல்லா இருக்கிறேன். பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா இது பாடுற நேரம் உங்களுக்கு, அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பவளமம்மா, உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்க வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்ப வந்து நீங்க சொல்லுங்க. இப்ப பாடுங்க.

துன்பங்கள் வந்தாலும்

நடந்தேன் அடிமை நானையா.

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான்
0: ராஜினி. ஒரு நிமிடம் தாருங்களம்மா, இன்னொரு இப்போ. வணக்கம். கருணாம்மா, அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன். நன்றியம்மா. ஆமீன். நன்றியம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.
1: சொல்லையா பார்க்கு பள்ளி நோவனா

0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமா, நல்லா இருக்கிறேன் அம்மா. வேலைக்கு போகலையா? அவள் வெளியிலேயும் போகல. ஓ, விளங்கல நீங்க கதைக்கிறது. ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்னைக்கு இன்னும் பிள்ளைகள் எழும்பே இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவா இருக்கடியோவில், எல்லாரும் வெளியில் போவினமெல்லோ. அப்படியாண்டா நானும் டக்கு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகலை. பாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம் என்று சொன்னால் அவையோடு இருப்பேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி.
1: தனிமையில் தாவிட்டேன் பிடித்தாய்.
0: பாக்குறனம்மா என்னண்டா, அதுல ஒரு 5000 பாட்டு இருக்கு. அது அதுலதானே இருக்கு தலைப்பு. அப்ப அத நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162 5 3 0 0 8 0.

வணக்கம். பியூலா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன். பாட்டு பாட போறீங்களா? எடுத்துன்னு வாங்கம்மா.

0: வணக்கம். புரிஜட்டம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. இல்லை, விஞ்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம், பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறதுக்கு இடையில் நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோட 3 மணிக்கு நான் ஜபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போகமாட்டேன். ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திர கொள்ள விடுவானுன்ட்டு கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது, ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரை கொள்ளுவோம். ஆமேன்.
1: இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, சந்தோஷமும்

0: அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், காவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல், ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா, தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம்.
1: வணக்கம். நகோமி அம்மா.
0: நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள். ஆமேன். நன்றி அம்மா. ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றணும் வாங்கம்மா.
1: நன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். உனக்காக திருவையில் நான் மறித்தேன், உனக்காக திருகத்தன் நான் சிந்தினேன். என் மகளே, மன்மகனே, மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்காகவே உனக்காகவே நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே இழந்தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். இதோ வந்திருவேன் கண், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரே தையா. உம்மாலன்றி எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீரொரு போதும் கைவிட மாட்டீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறேன். எனக்காகவே திருவையிலே வைத்தீர், எனக்காக திருத்தம் நீர் சிந்தினீர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஈவன் மகனே, உனக்கு நன்னால் அன்றி உனக்கு விடுவதை இல்லை. என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆமே.
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி. அடுத்த அணைப்புல வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனமா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்டு தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி, நன்றியம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம். பேசுறமா திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி எப்படி இருக்கிறீங்க? பாடல்
2: எடுத்துவாங்கய்யா. சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் நிறையமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என்

0: பாடும் தேவன் நீங்கதான், எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான், இந்த வானம் பூமி ஆவமானம் தேவன் நீங்கதான், எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வேலி தள்ளி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என்னென்ன சொல்லி சொல்லி திருவேற்றவும் சொல்ல மாட்டேன், என்னிடையமே நீங்கள். என் கண்மணி போல் காக்குங்கள், நான் கண்ணுறங்கு காவல் வைக்குங்கள். கண்மணி போல் காக்குங்கள், நான் கண்ணுறங்கு காவல் வைக்குங்கள். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான், உங்கள் உயிருடனில் உள்ளவரை பாடல் நீங்கதான். அம்மான் கத்திருக்குமா வேண்டாளா?
1: நன்றி ஐயா. அடுத்த அனுப்பிலே வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன். பாடல் எடுத்துன்னு வாங்க.
2: தலைவன் தேவராஜன்

0: மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின்
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம். வணக்கம். பிலோமினாமா, எப்படி இருக்கிறீங்கள்? இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களாம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா, எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்குள்ளால சிஸ்டத்துக்குள்ள போயிக்க கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்க சோமா இருக்கிறீங்களா? நான் வெளியில போயிலையா? இல்லையே, நேற்று நல்ல வெதர்னு சொல்லிச்சு. சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்து வாங்கம்மா.
0: என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், சுயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். இன்னத்தோடு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இன்னத்தோடு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். இன்னைக்கு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி அம்மா.
1: நன்றி. அலைங்கள் 4162553. சைவர் சைவர் 8 சைவர்.

படுகொடியில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோடு வரலாமே. அப்படி ஏன் இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காக தான் நான் உங்களை மற்றவையெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றி அம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்குவோம்.

ஒருத்தன் வாங்கம்மா. இன்னும் ஒரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாநதி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாநதி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாளிலாம் வார இல்லை. என்ன நடக்குதுண்டே எனக்கு தெரிய இல்லை. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. யாராகலும் அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கேன காணையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, பியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமைத்தேயு, மரியா, புலோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு, இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதைத் தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாமா அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியேற்றிய நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: பாஸ்டர், அழைப்பில் இருக்கிறீங்களா? பாஸ்டர், பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
1: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
0: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கழியது 12:50 ஒரு மணிக்கு வர இருக்கிறது. டொரண்டோ மண்ணிலிருந்து தேவ செய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளே கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டரையா. இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருகிறது, பார்த்து கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் எனக்காக, எங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியே கொடுங்கள்.

சொல்லுகிறது 3:11.

அதுதான் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தை சொல்ல வந்தது. எதிரால் ஒன்பது பன்னெண்டிலே இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒருவரும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நீட்டிய நீட்டை உண்டு பண்ணினார்.

0: இருக்கிறதோ உண்மையாக சொல்லாவிட்டாலும் தெரிந்தாலும் சொல்லி இருக்கிறேன். அன்றவரை ஒரு விசுவாசம் கடந்து வரும், அந்த விசுவாசத்தை நோக்கி அர்ப்பணிக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் அபிஷேகங்கள் அற்புதமாக செய்யணும். அன்றவரை
1: நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன வேண்டி சொன்னால், இப்ப நேரம் 1:15 அங்கே 16 நிமிடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 நிமிடங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள், இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம்தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14:15 செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு 1 மணிக்கு செய்தி என்று சொன்னால் 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களோட நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 நிமிடத்துக்களே கொண்டு வரும்படியாக நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜெப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையானது செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின் கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பாக எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 நிமிடம் தான் கொடுக்குறோம், அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள். இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். 3வது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கத்தோட கிருபையினால எங்களை உங்களை எல்லாரும் ஜபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தி எடுத்து வாருங்கள்.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரவ பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவனீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்லவினர்கள் வானொலியிலே சந்தையாவுக்காக, சிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நெடுகழிவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவர, சிறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும், எந்த விதமான வறுமையினாலும், பட்டினியினாலும் அப்பா மறிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும், அவர்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சௌரன் சட்டையாவையும் சௌரஜசிதாவையும் அப்பா, இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் இன்னும் அநேகர் இதுல பங்கு பெற, அநேகர் உதாரத்துவமாய் கொடுக்க, அநேகர் ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி தேவ புத்திரர்கள் வந்து மனுஷருடைய பெண்களை திருமணம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் ராட்சதர்கள் வந்து பூமியிலே இருந்தார்கள் என்றும், பின்பு தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்றும், இதனாலே மனுஷர்கள் பலவான்களானார்கள் என்றும் தேவன் அறிந்து அந்த பூலோகத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமண ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே 7 வசனத்தை வாசிக்கிறோம். மாதியமம் 6 அதிகாரம் 7 வசனம், நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்குறது எனக்கு மனஸ்தபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையிலே தான் வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ, அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால், அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும், அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் 6 அதிகாரம் 8 வசனத்திலே வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழும் உள்ள மக்கள் தவறான மனிதர்களா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா நான் அவர்களை பார்க்கிறது நல்லவன் என்று சொல்லி நம்மை நாமே அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் எபிரேயர் 11:7 வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், இந்த மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது, ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், பிறகு இரண்டாம் மரணம் வரும், அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான்? அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரியம் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை, அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பேழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24:38 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39வது வசனம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அவர்கள் உணராமல் இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை உணராமல் இருந்தார்கள், எச்சரிப்பை உணராமல் இருந்தார்கள், பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24:38 சொல்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் ஏற்படும், அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வானொலியின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார், அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் 8 பேரையும் அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென், ஆமென். பாருங்கள், 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, நோவா முதலான 8 பேரை, மன்னிக்கவும், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல், தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று 6:6 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:6. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தைப் போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவை எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். சென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் ஆற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: நன்றி பாஸ்டரையா, மிக ஆசீர்வாதமான இந்த திவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறோம்.
1: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
0: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் திவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து கொள்

0: வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் யோசுவா 9:10, ஏசாயா 13:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து பியூலா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் இங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத இரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வலிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில் நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3 நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயரோத், கிரியாத் ஜாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், அதனால் அவர்களை நாம் தொடக்கூடாது, கடுங்கோபம் நம்மில் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவார் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராக இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியானுக்கு நிச்சயமாக அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எஸ்லேமின் ராஜாவாகிய அதோனிசெதேக் எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிஸின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எஸ்லேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிஸின் ராஜா, எக்லோனின் ராஜா என்ற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கீழ்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இருந்து ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மட்டும் மக்கேதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உளப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கர்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் கருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். ஐந்து ராஜாக்களும் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோசுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி, அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களின் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோசுவா கெபியின் வாயை திறந்து, அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எஸ்லேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகிஸின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த செபியிலிருந்து அவனத்துக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஜோஸ்வானத்தில் கொண்டு வந்த போது ஜோஸ்வா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஸ்வா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாய் இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அதுக்கு பின்பு ஜோஸ்வா அவர்களை வெட்டி கொண்டு 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஸ்வா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்துக் கொண்டிருந்த செபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை செபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஸ்வா மத்தியதாவை பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராக சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவும் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தான். மக்கேதாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கருத்தினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கும் செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதை 2 நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவங்களையும் பட்டிய கருத்தினால் அழித்தார். அப்பொழுது கேசேரின் ராஜாவாகி ஓராம் லாகீசுக்கு துறை செய்யும்படி வந்தார். ஜோஸ்வா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியா இராதபடி வெட்டி போட்டார். லாகீசிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எப்ரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் பட்டிய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேலர்களோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதை மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டிய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே ஜோஸ்வா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்தா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் ஜோஸ்வா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலிலிருந்த பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
0: ஆமீன். ஜோஸ்வாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்தின் குமாரனாய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரந்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலறுங்கள், கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதில் இருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை ஆதர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். வலு சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
1: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி சின்னம் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டார். அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோட கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரில் ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் ஒழித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறார். பூமி முழுதும் உழைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதாறு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குடுக்கலே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வே. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையைப் போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட புனத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்துவிடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்வதை சந்ததி ஒருபோதும் செயற்படுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாத படிக்கு அவர்கள் பிதாக்குடைய அக்கிரமத்தை நிறுத்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை முள்ளம் பந்துகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நீக்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவன் தோளிலிருந்து நீங்கும். தேச மனத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. சகல ஜாதிகள் மேலும் நிறுத்தப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோள் முடிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும். அதன் தனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாய் இருக்கிறது இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரே பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு. பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கேருந்து போய்க்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்.
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எச்சரிக்கை ஆயிரு. மூப்பராய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
1: ஆமீன்.
0: அம்மா 1 தீமோத்தேயு 5:5.
1: 1 தீமோத்தேயு 5:5. முதிர் வயதுள்ளோனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவிக்கு புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேட்டிகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை கர்ப்ப பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனத்தை நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்த வாங்கிய கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவிகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவிகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். அதுவுமல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அலவட்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்திடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஆகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுங்களே இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்கிறது. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரெடுக்கிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்து அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பெண்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையையே சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் செய்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாக உள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ திமெத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெறுகிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள். கிருபியானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி அம்மா. நன்றி அருமையானவர்களே. இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தியரங்கம், அதைத் தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள், அதைத் தொடர்ந்து கவிதை நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2ஆம் அலை, மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி, பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப்பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: QuickCheck showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything, like whether my kid's going to be famous.
2: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1.
3: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
4: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
3: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
4: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
3: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
4: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
5: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
4: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
5: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்பார்ப்புகள் குறைந்தது.
4: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
5: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
4: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
5: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
4: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.
5: 2வது குழந்தையை பார்த்துக் கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
0: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் திரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரச எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டஸ்விச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது

0: எல்லை பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
1: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிஸ்வேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
2: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
1: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை தாங்குகின்றனர். இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
3: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டபூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
1: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்குமிடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை சென்றடைந்து புது வாழ்க்கையை தொடங்கினால் இந்த ஆபத்தான பயணம் மதிப்பு மிக்கது என இவர்கள் கருதுகின்றனர்.
0: நோயாளிகள் மருத்துவமனைகளில் இருந்து விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் உதவியுடனான பரிசோதனை முயற்சி ஒன்று இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் நோயாளிகள் பலருக்கு தேவையான தொடர் மருத்துவ மேற்பார்வை வீட்டிலிருந்தபடியே கிடைக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
4: வணக்கம் ஜூலியா, நலமா?
5: வணக்கம் ரெபேக்கா.
4: உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
5: என் வீட்டில் எனக்கு வசதியான சூழலில் இருப்பதும் நன்றாகவே இருக்கிறது.
4: இதன் சிறப்பம்சமும் சாதாரண காணொலி அழைப்புக்கும் இதற்குமான வித்தியாசமும் என்னவென்றால், இந்த கேமரா மூலம் நோயாளியின் முகத்தை மட்டுமல்லாது அவரை சுற்றி இருக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. நான் உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்.
6: That's the real benefit of
4: Hospital at Home திட்டத்தின் உண்மையான பலன் இதுதான் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கும் போது கிடைக்கும் முழு கவனிப்பை வீட்டில் இருந்தபடியே நோயாளி பெறலாம். மேலும் வீட்டில் இருப்பதால் நோயாளி விரைவில் குணமடைவார். நோயாளி எவ்வளவு அதிகமாக படுக்கையில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவரது தசைகள் பலவீனமாகும். எனவே வீட்டில் நோயாளியின் சுற்றுச்சூழலில் பராமரிப்பு வழங்குவது சிறந்த பலன் அளிக்கும்.
5: எனது இருப்பிட சூழலில் நான் நடந்து வருவதை பாருங்கள்.
4: ஆம், மருத்துவமனையில் இவ்வாறு செய்வது இயல்புக்கு மாறாக தெரியும். நோயாளியின் வீட்டிற்கு செல்லாமலேயே நோயாளிக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதே இதனால் கிடைக்கும் நன்மையாகும்.
0: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
7: இதுவரை நேரமும் நாங்கள் பிபிசி செய்தி அறிக்கையோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது உலக நடப்பு செய்திகள்.
8: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: உலக பலம் 24 ஐந்தாம் மாதம் 2021 திங்கட்கிழமை. இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றின் முன்னால் நிறுத்துவதற்கான பணிகளை பாலஸ்தீனம் முன்னெடுத்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்த ஊடகங்கள் கட்டியமைக்கப்பட்டிருந்த அல் ஜலா கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கி அதை அழித்தது தெரிந்ததே. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய பொழுது அதற்கு முன் ஏற்பாடாக தம்முடைய உளவு பிரிவினர் மூலமாக இந்த கட்டிடத்தை தகர்க்கப் போகின்றோம் என்றும், ஒரு மணி நேரத்தில் அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்றும் உத்தரவு போட்டது தெரிந்ததே. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஏபி செய்தி ஸ்தாபனம் உட்பட அல் ஜசீரா வரை பல்வேறு ஊடகங்கள், தொழில் நிறுவனங்கள், வக்கீல்களினுடைய நிறுவனம், நிதி நிறுவனங்கள் எல்லாம் 12 கட்டிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தில் ஓடிவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதானது மனித குலத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாகும். அதன் பின்னர் அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்ததானது மனிதர்களினுடைய மரியாதை, சர்வதேச ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் அனைத்தையும் இடித்து சகர்த்தது போன்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது போர்க்குற்றம் என்பதற்கு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது தாம் பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிவிட்டு தான் குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரே தான் குண்டு வீசியதை ஒப்புக்கொண்ட செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாடு போர்க்குற்றவாளி நாடுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு போதுமான ஒன்றாக இருப்பதாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூறியிருக்கின்றார். இதுதான் பாலஸ்தீன விவகாரத்தில் இன்று முக்கியம் பெற்றிருக்கும் செய்தியாகும். 11 போர் முடிந்து கலைந்த பறவைகளாக பறந்து சென்ற பாலஸ்தீனர்கள் இப்பொழுது தங்கள் குடியிருப்புகளை தேடி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 11 யுத்தம் முடிந்த பின்னதாக இடிந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து கண்ணீருடன் கதறி அழுகின்ற காட்சிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சுமார் 120,000 மக்கள் வரை தங்கள் வாழிடங்களை விட்டு பாடசாலைகள் உள்ளிட பொது இடங்களில் சென்று உயிர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கதே. 70 முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து தான் வாழ்ந்த வீடு மட்டும்தான் என்றும், இப்பொழுது அது தரை மட்டமாக கிடைப்பதாகவும், தனக்கு எதிர்காலம் என்று இனி எதுவும் இல்லை என்றும், இந்த இடிந்த வீட்டின் மேலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து உறங்குவதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று அவர் விழி பிதுங்கி நின்றார். அதேவேளை பாலஸ்தீனத்தில் ஊடகங்கள் இருந்த ஜலா டவரை இஸ்ரேலிய படைகள் இடித்தது தெரிந்ததே. விமான குண்டுவீச்சு நடைபெற்று அது இடிந்து விழுந்த காட்சியையும் உலகம் பார்த்தது. உலகத்தின் முக்கியமான ஜனநாயக குரல்களாகிய பிரபல ஊடகங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தன. இப்பொழுது ஜலா டவரினுடைய அதிபர் ஜலாட் மஹ்டி அவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இருக்கின்ற போர்க்குற்ற மீறல்களை போர்க்குற்ற நீதிமன்று ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதி வந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒரு சிறந்த வழி உலகம் ஒன்றிணைந்து போர்க்குற்ற நீதிமன்றினுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் இந்த விவகாரத்தை தீர்த்து விடலாம் என்பது இன்னொரு பாதையாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் ஆய்வாளர்கள் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் என்று கூறினாலும் கூட போர்க்குற்ற நீதிமன்றை வலுப்படுத்தினால் இது வராமலே ஓடி ஒளிந்துவிடும் என்பது முக்கிய விடயமாகும். கடந்த நவம்பர் மாதம் 4 இருந்து எத்தியோப்பிய படைகள் டிக்ட்ரே என்கின்ற பகுதியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போரை அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற அதிபர் பிரகடனப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்ததே. இப்பொழுது வந்திருக்கும் சிக்கல் பாலியல் பலாத்காரத்தை எத்தியோப்பிய படைகளும் எரித்திய படைகளும் இணைந்து படு மோசமாக செய்து வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பெண்மணி ஒருவர் இது குறித்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது 5 படையினர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும், இப்பொழுது தான் கருவுற்றிருப்பதாகவும், அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கடந்த 2 மாத கால பகுதியில் 200 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் படையினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நவம்பரில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இவ்வாறு 500 பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்து அழிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கின்றார்கள், இவர்கள் எதற்காக சண்டை செய்கின்றார்கள், இவர்களுடைய நகர்வினுடைய கடைசி இடமாக அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அமைந்திருக்கின்றது. மேலும் பல பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரின் முன்னால், பிள்ளைகளின் முன்னால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் தம்முடைய குடும்பத்திலும் அந்த குடும்பம் இருக்கும் சமுதாயத்திலும் தங்களால் வாழ முடியாத நிலையையும் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் பெண்கள் வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட அங்கு எதையும் காண முடியாது. ஏனென்றால் அங்குள்ள வைத்தியசாலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றன. சுமார் 13 வீதமான வைத்தியசாலைகள் மட்டுமே செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச சமுதாயம் பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியும் எத்தியோப்பிய அதிபரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியவர்களுக்கு பலத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஈரானிய பெற்றோர் செய்த வேலை காரணமாக ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் கிடப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய நீதித்துறை பற்றிய விவாதம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதற்கு காரணம், 81-74 வயதுடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற விதம். இவர்கள் 47 வயதுடைய தங்களுடைய மகனை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள். மகனுக்கு நஞ்சு வைத்து அவர் மயங்கியதும் அதன் பின்னர் அவரை கதிரையில் கட்டி முகத்தை ஒரு கருப்பு பையினால் மூடி கத்தியால் குத்தி கொலை செய்து பின்னர் துண்டுகளாக்கி 3 சூட்கேஸ்களில் அதை போட்டு நகரத்தின் பல இடங்களில் சுழற்றி வீசி இருக்கின்றார்கள். இவ்வாறான தண்டனையை இவர்கள் எதற்காக தங்களுடைய மகனுக்கு கொடுத்தார்கள் என்றால், மகன் இளம் பெண்களுடன் தகாத முறையில் உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதை செய்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த செயலை செய்ததற்காக தாம் கவலைப்படவில்லை என்றும் கடவுளுக்கு விசுவாசமாக தாம் நடந்திருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய சட்டங்களிலே பிள்ளைகளை கொலை செய்பவர்களுக்கு ஆக கூடுதலாக 10 வருடங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. மற்றவர்களை கொலை செய்தால் மட்டுமே மரண தண்டனை என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இந்த வழக்கில் 10 வருடங்கள் மட்டும்தானா தண்டனை என்பதுதான் முதலாவது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது சட்ட ரீதியாக. இரண்டாவதாக, 3 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் தங்களுடைய மகளை கொலை செய்திருக்கின்றார்கள். மகளை எதற்காக கொலை செய்தீர்கள் என்பதற்கான விளக்கம், அவர் போதை வஸ்து பாவிப்பவராக இருந்தார். அளவுக்கு அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற தன்னுடைய மகள் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவளையும் கொலை செய்தோம் என்று இந்த தாயும் தகப்பனும் கூறியிருக்கின்றார்கள். சரி, மேலும் ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருமகனை கொலை செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்களுக்கு முன் இவர்கள் கொன்றிருக்கின்றார்கள். எதற்காக அவரை கொன்றீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் ஒரு வன்முறையாளராக இருந்தார், வன்முறை மிக்க ஒரு மனிதன் இருத்தல் கூடாது என்று அவரையும் தீர்த்து கட்டியதாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்கில் அவர்களுடைய மருமகனை கொலை செய்த வழக்கு காரணமாக இவர்கள் தூக்கு தண்டனையில் போடப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஈரானினுடைய மதவாத கொள்கைகளில் அதி தீவிரமாக ஆழமாக ஆழமாக சென்ற இப்பெற்றோர் கடவுளுக்கு விசுவாசமாக நடப்பதாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய சட்டத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டம் இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனையை வழங்கலாம் என்பதுதான் ஈரானினுடைய சமுதாயத்தில் இப்பொழுது விவாதம். நிமித்தமாகவும் ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றது என்கின்ற தலைப்பு செய்தி வெளியாக காரணமாகவும் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அட்டஹரு விமான விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. கடுனா விமான நிலையத்திற்கு அருகே இவர் பயணித்த விமானம் வீழ்ந்ததாகவும் இந்த விமான நிலையம் நைஜீரியாவினுடைய வடபுலத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை.
1: இதுவரை நேரமும் நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்திருந்தோம். நேரம் கலையத்தில் 2:25. இதோ அடுத்து வருகிறது இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கிறது கவிதையின் நேரம். இதோ வருகிறது இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள்.
2: தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பெரிய கல்லாரோ வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறைவு தொடர்பில் சாணக்கியன் திடீர் விஜயம். பெரிய கல்லாறு பகுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் திடீர் விஜயம் செய்திருக்கின்றார். வைரஸ் வைத்தியசாலைகளில் வைரஸ் நோயாளிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது ஆராய்ந்திருக்கின்றார். குறித்த வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் பலரும் சாணக்கியனின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உணவினை விநியோகிப்பொருளுடன் தொலைபேசி உரையாடாக உரையாடியதுடன் உணவின் தரத்தினையும் பேணுமாறு வலியுறுத்தியிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாணக்கியன், நாட்டில் தற்பொழுது அனைத்து பிரதேசங்களிலும் வைரஸ் தொற்று மிக மோசமாக பரவி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பெரியகல்லார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் முன்வைத்த முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இதுகுறித்து ஆராயும் நோக்கில் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டால் இங்குள்ள வைரஸ் வைத்தியசாலைகளில் 96% கட்டல்கள் நிரப்பப்பட்டுள்ளன. எனவே மேலதிக வைத்தியசாலைகள் அமைத்து நோயாளிகள் அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டு வரப்படும் வைரஸ் பரிசோதனை கருவிகளின் எண்ணிக்கை 1000 காணப்படுகின்றது. 600,000 பேர் உள்ள ஒரு மாவட்டத்தில் வாரத்தில் 1000 வைரஸ் பரிசோதனைகளே செய்யப்படுகின்றன. ஆனால் இதைவிட கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வைரஸ் காலத்திலும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர். கென்யாவில் 13 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் வைரஸ் காரணமாக. சுகாதார வழிகாட்டிகள் முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே இந்த அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நெருக்கடி நிலையிலிருந்து கென்யாவும் முழு நாடும் முழு உலகமும் மீட்சி பெறப்போக பிரார்த்திப்போம். புத்தளம் நகரசபையின் தலைவர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அப்துல் பயாஸ் 52 வயதில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரிசார்ட் பதுதினுக்கு ஆதரவாக அம்பாறையில் சுவரட்டிகள். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்பட்டு இன்றுடன் 1 நிறைவு பெற்றதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் சிறைந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்த சுவரட்டியில் அவர் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விரைவான விடுதலை கிடைக்க ஆவணம் செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரட்டியானது பிரதான வீதிகள் உள்ள வீதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை, நெற்பட்டை முனை, கல்முனைக்குடை, இஸ்லாமாபாத், சாய்ந்த மருது, மாளிகைக்காடு, நீந்தவூர், அட்டாளச்சேனி, அக்கறை பெற்று, சாமுந்த மருது, சம்மாந்துறை, மாவடிப்பள்ளி, சவளக்கடை, மத்திய முகாம், பொத்துவேல் பகுதிகளில் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கடந்த புனிதன் ரமலான் மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் சபாநாயகரின் அனுமதியும் நீதிமன்ற உத்தரவு பெறப்படாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவருக்கு ஆதரவாகவும் விடுதலையை வலியுறுத்தியும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் செய்தியாளர் சந்திப்புகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கின்றது. ஹக்கீம் அனுதாப செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியில் துணிகர அரசியல் போராளிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட புத்தளன் நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையும் அளிப்பதாக அன்னாரின் மறுவையிட்டு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் போலீசார் தவிசாளர் சிறைக்கைதிகள் உட்பட 9 பேருக்கு வைரஸ் தொற்று. வவுனியாவில் இனங்காணப்பட்ட வைரஸ் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய பேணியவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் பெருபர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் நெடுங்கணி பிரேசபையின் தவிசாளர் சிறைச்சாலை உத்தியோகத்தர் இருவருக்கும், வவுனியா போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும், சிறைச்சாலை கைதி ஒருவருக்கும் வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பங்குளம் ஏழாம் ஒழுங்கை பகுதியில் ஒருவருக்கும், எருக்கல் பகுதியில் ஒருவருக்கும், ராசேந்திரகுளம் ஆடைத்தொருள் சாலையில் ஒருவருக்கும் என்று 9 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. மன்னாரில் 2 நாட்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில், மன்னாரில் அமைக்கப்பட்ட பெண்களுக்கான வைரஸ் இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் தற்பொழுது வரை 80 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அறிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது, மன்னார் மாவட்டத்தில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் கிடைக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 23 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று. சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என்றும், வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றவர்கள் என்றும் 7 மாற்றான சோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. 3வது அலையின் காரணமாக இலங்கையில் ராணுவ அதிகாரியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கேனல் செனவிரத்ன என்ற இலங்கை ஆர்டிலரி படையணியின் அதிகாரியை உயிரிழந்திருக்கின்றார். பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ராணுவத்தின் தொழில்திறன் மேம்பாட்டு மையத்தில் கடமையாற்றி வரும் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் உயிரிழந்த சந்தேகம், சாரதி உட்பட 3 பேர் கைது. புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இலுவங்குளம் பிரதேசத்திலுள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் நீராடிவிட்டு பின்பகுதியில் திறந்த டிரக் வண்டி ஒன்றில் வீடு திரும்பும் போது வண்டியிலிருந்து வீதியில் விழுந்து காயங்களுக்கு இலக்காகினார். விபத்தை தொடர்ந்து புத்தளம் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் மற்றும் வனாதவில்லு போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் வண்டி சாரதி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விபத்து ஏற்படும் போது அவர்கள் போதையில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை என்பன இடம்பெற்று நடத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையில் இன்றைய அரசாங்கம் உள்ளது. நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையிலேயே இன்றைய அரசாங்கம் உள்ளதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அறிவித்துள்ளார். நாட்டில் வைரஸ் தொற்றின் பாதிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலைமைக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்க அரசு தவறியமையே காரணமாகும். விமான நிலையத்தை கட்டுப்பாடின்றி திறந்து வைத்திருந்தமை, உல்லாச பயணிகளை நாட்டுக்கு வர அனுமதித்தமை, சித்திரை புத்தாண்டில் கட்டுப்பாடுகளை தளரவிட்டமை, தடுப்பூசிகள் ஏற்பாடு செய்யாமை என்று பல காரணங்கள் சொல்ல முடியும். இன்றைய நிலைமை 3வது அலையை தாண்டி 4வது அலை ஏற்படும் என்று ஊகிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை தடுக்க நாட்டிலுள்ள சுகாதாரத்துறை சார்ந்த பிரதான 4 அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. நாட்டை குறைந்தபட்சம் 14 நாட்கள் மூடி வைக்குமாறும், மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக அந்த காலப்பகுதியில் தடுக்குமாறும், இதுவே சர்வதேச ரீதியான சில ஆய்வுகளின் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதியோ வைரஸ் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியோ இதற்கு செவி சாய்த்ததாக இல்லை. கொட்டகலையில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்போம். கொட்டகலை பிரதேசபைக்கு உட்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக உள்ளுணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் சொந்தமான நிதியொதுக்கீட்டின் கீழ் கொட்டகலை பிரதேசபையின் தலைவர் ராஜமணி பிரசாத், கொட்டகலை பிரதேசபை உறுப்பினர்கள் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணிக்கு பதிலடி கொடுக்குமா இலங்கை? நாளை 2வது போட்டி. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை டாக்காவில் நடைபெற உள்ளது. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. குசல் பெரோரா இலங்கை அணியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் தலைமை தாங்கிய முதல் போட்டி இதுவாகும். இலங்கை அணி தோல்வியடைந்த போதிலும் வெற்றிக்காக கடுமையாக போராடியது. எனவே முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு 2வது போட்டியில் இலங்கை பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கல்முனையில் முறைகேடாக அகற்றப்படும் மனித கழிவுகள். நீதி கேட்டு வீதி கிறங்கிய ராஜனம் சிவலிங்கமும். கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அகற்றப்படும் மனித கழிவுகளை முறைகேடாக அகற்றுவதன் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிப்பதாக தெரிவித்து கல்முனை மாநகர சபை மூன்றலில் இன்று காலை கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் கந்தசாமி சிவலிங்கம் மற்றும் சந்திரசேகரம் ராஜன் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். எவ்வித முறையினான வழிமுறைகளும் இன்றி மனித கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டுவதன் மூலம் பொதுமக்கள் சுகாதார ரீதியாக வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும் அந்த கழிவுகளை மீன்கள் உண்பதனால் மீன் சாப்பிட முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் இங்கே ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவித்த மாநகர சபை உறுப்பினர்களான சிவலிங்கம் மற்றும் ராஜன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்தை வெளியிட்டுள்ளனர். இலங்கை உட்பட 5 நாடுகளுக்கு பஹ்ரைன் பயண தடை. இலங்கை உட்பட 5 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளின் வருகையை பஹ்ரைன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் உட்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நுழைவை பஹ்ரைன் இன்று தொடக்கம் நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. நன்றி.
3: அழைத்து கொண்டு வந்து
1: நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகளை கேட்டறிந்தோம். தொடர்ந்து அடுத்து வருகிறது கவிதையின் நேரம். கவிதையின் நேரத்தை தொடர்ந்து ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாளைய நாளிலே மீண்டும் நாங்கள் 9 மணியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரலாம். இதோ ஆரம்பமாகிறது கவிதையின் நேரம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: பிளசம் அம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன். இந்த கொலுடைய வெளியில போற மாதிரி இல்லையா? வீட்லயே இருக்கிறீங்களா? சரி, சரி சரி. ஓகே ஓகே, அதே போதுமே. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, நன்றியம்மா. என்னாலும் உங்களுடைய அதுதான் நல்ல, அதான் இன்றைக்கு எங்களை முன்ன நானும் ஒரு இடம் போகிற இல்லை. அப்போ இன்றைக்கு 3 மணியோட ரேடியோவை முடிச்சுட்டு வாங்கோ, உங்களை கடற்கரைக்கு கூட்டிக்கணும் போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் இருக்கிறேன். சரி, எடுத்து வாருங்களம்மா உங்களுடைய கவிதையை.
1: ஓ பரிசுத்தவாவியே, இன்று நாம் கூடி உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிகாலம் தன்னிலே ஆயத்திரை மீதிலே அசைவாதிங்க தெய்வமே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதி பெற்றோராயிருந்த ஆதாம் ஏவாள் முறுதலால் ஆன துன்பம் துடைக்கவென ஆண்டவரே மண்முழு எடுக்க அன்னை மொழி மீதினிலே அன்பு நிழல் ஆனவரே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அகிலத்தை மீட்க வானின் நின்று அவதாரமான ஜேசுதேவனை அடையாளங்காட்டி அறிவிக்க அழகு புலாவாக பறந்து வந்து அவர் தம் தோளிலே அமர்ந்து அத்தாட்சி காட்டிய தேவனை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆத்ம மீட்டுப்பணியை ஆரம்பிக்க முன் இயேசு ஆகாரம் நீர் எதுவுமின்றி அவாந்திர வயதனிலே ஆயத்தமாக தவம் இருக்க அழைத்து சென்ற ஆவியை ஆராதனை செய்கிறோம் ஐயா. அழகு சிறு பூங்காவில் அகம் நிறைந்த துயரோடு அமைதியாக செதுத்து நின்று அப்பாவின் சித்தம் கேட்டு அனுமதி கோரிய வேளை ஆக வேண்டிய பாதுகாப்பு அளித்து ஆறுதல் படுத்திய ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டுகள் பல தாண்டிய பின் ஆதி முதல் சீடர்கள் மேலும் அங்கே கூடி நின்ற அனைவர் மேலும் ஆவேசமான காற்றோடு அக்கினி நாக்குருவாய் அமர்ந்து கொண்ட தேவனே அதிசயம் செய் நாயகனே ஆராதனை செய்கின்றோம் ஐயா. இன்று அக்கினி எம்மேல் பரவலாம், அலைகடல் சூழ்ந்து அழிக்கலாம், ஆகம் துன்பம் அனைத்தும் சேர்ந்து அமிழ்த்தியே தாக்கலாம், அனைத்தையும் தீர்த்து காத்து ஆறுதல் தரும் தேவனே உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு கேட்டு அஞ்சு நடந்துபோரின் அன்பு இதயம் காண்பவரே, அடைக்கலமாகியோரை அரணாய் என்றும் காப்பவரே, அணுகியும்மை கண்ணீரோடு ஆராதனை செய்கின்றோம் ஐயா. அன்று தொடங்கிய ஆத்ம மீட்பு பணி இன்று வரை அகிலமெல்லாம் பரவி பயனளிக்க ஆர்வமுடன் அணியாற்றும் ஆர்வமுடன் பணியாற்றும் அரிய தொண்டர்கள், ஆயர்கள், குழுக்கள், துறையினர், துறையினர், பொதுநிலையினர், அயராது பொருட்பட வரமளித்து காக்கும் ஆவியே அருள்மழை பொழிந்து அனைவரையும் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் ஆவியான தேவனே. ஆட்கொள்ளும் சுவாமி அருள்மழை பொழியும் உம்மே. ஆமேன்.
0: ஆமேன். நன்றியம்மா, வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, கவிதையோடு இணைந்திருக்கிறோம். அழைப்புக்கு வாருங்கள். நேரம் கலையத்தில் 2:44. இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே நான் ஒரு குட்டி ஜபத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன்.

இன்றைய நாளிலும் கவிதையோடு இணைந்து சிறப்பித்து தந்த பிரசமமாக்கு நன்றி என் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் ஜபத்தை சுருக்கமாக இன்றைய நாளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்காக ஜபிக்க இருக்கிறேன். யாராகவும் இன்றைய நாளே சுகீனமாக இருந்தால் அழைப்புக்கு வாருங்கள்.

அருமையானவர்களே, இந்த $1 காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அதிகாலையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த ஆராதனையை ஆண்டவரே கருத்தோடு செய்யவும், ஐயா தகப்பனே இந்த வேதத்தை வாசித்து சிந்தனை துளியை கொடுக்கவும், நீர் எனக்கு செய்த மகாபெரிய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தர். நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராக இருந்து கர்த்தாவே இத்தனை தொகுப்புகளிலும் இவ்வளவு தேவ செய்திகளிலும் ஆண்டவரே வேத வாசிப்புகளிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நான் ஒவ்வொரு வாரமும் செய்கின்ற நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கரம், உம்முடைய காரணியம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்னோட கூட இருந்து நடத்தி வந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த கனடாவிலே விக்டோரியா டே என்று சொல்லி ஒரு நாளை ஆண்டவரே ஐயா ஒரு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே சென்றிருப்பார்கள். ஆண்டவரே வீட்டிலே இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர பிள்ளைகளோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த வேளைகளிலும் ஐயா இல்லை இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இடங்களுக்கு போயிருந்தாலும் நீர் தாமே இந்த கால சூழ்நிலையிலும் எல்லா காவலோடும் ஐயா உம்முடையவர்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்து ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் டெனிசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக அந்த ஊழியக்காரரின் மூலமாக இந்த வானொலியின் ஊடாக நீர் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்தீர் கர்த்தாவே. சுவாமி, வருகிற வாரத்தில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு இலங்கை மண்ணிலே இருந்து ஐயா நீர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை நீர் எங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறபடியினால் அந்த ஊழியருக்கும் நான் நன்றி சொல்லி ஐயா அந்த ஊழியரையும் நீர் எல்லா காவலோடும் காத்து சரியான நேரத்துக்கு தகப்பனே அவர் அந்த செய்தியின் நேரத்தை தவற விடாமல் ஐயா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வர நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நாட்களும் உங்களுக்கு செய்தியை கொடுத்து வந்த ஆண்டவரே பாஸ்டர் டெனிசனுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் அவருடைய ஊழியங்களோடு, அவருடைய குடும்பத்தாரோடு, ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு ஆண்டவரே தகப்பனே முழு பாதுகாப்போடும் அவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரே, பாஸ்டர் பிரின்ஸ் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, பாஸ்டர் பிரின்ஸ் ஐயா இந்த வயதான நேரத்திலும் ஐயா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே காத்திருந்து அந்த நேரத்துக்கு வந்து ஆண்டவர் இந்த வானொலிக்காக ஜெபித்து ஆண்டவரே நல்ல செய்தியை கொடுக்கிற அந்த ஊழியக்காரனை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவருடைய இருதயத்திலே இருக்கிற நல்ல எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஊழியரை பாதுகாத்து கொள்ளுங்க, பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவர் செய்து வருகிற சின்ன சின்ன ஊழியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே, அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வலிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இன்னும் நீண்ட தூரம் ஆண்டவரே உமக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடியினாலே அந்த ஊழியரை கொண்டு ஐயா நிறைந்த ஆயுசு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வல்லமையின் அலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24 ஐந்தாவது மாதம் 2021 திங்கட்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வல்லமையின் அலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர் தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர். இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும்

ஓடும். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வேளை ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரிடத்தில் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி
1: என்னை
0: பார்த்துக் கொள்ளும்.
1: ஒருவரே மகிமைக்கு பாத்திரம்,
0: அல்லேலூயா.
1: ஒருவரே ஆராதனைக்குரியவர்,
0: ஆமென்.
1: உமக்கே மகிமை செலுத்துகிறோம்,
0: மகிமை ஆண்டவரே,
1: உமக்கே மகிமை.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகில் இருந்து இறங்கி வந்து எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள செய்கிறவரே, மக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், மக்கே மகிமை, மக்கே மாட்சிமை, மக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நாங்களுமே

நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நீங்க இருக்கிறதுனால தான் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடி நான்

0: தேங்க் யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காரணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். திக்கட்டும் திசையெங்கும் மின்னரசின் நற்செய்தியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்த வான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமேன். அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இன்று இந்த உலகத்தை பார்க்கிற போது, இந்த தேசங்களை பார்க்கிற போது, கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக, அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும். எங்களுடைய வாழ்விலும், எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே, அதாவது கவனமாக கேட்போம், கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து பிரித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் இன்று வரையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருணியம் எங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும், இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு, மௌனத்தை சாதித்து கொண்டு, கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, ரெட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவல நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம்? விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நினைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக. இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு, கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்திலே பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே முனைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒழித்துக் கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்காய் இருக்கக்கூடாது, கடவுளுக்காய் இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்கள் செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும். உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாலாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்துவிடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டார். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்திலிருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை எய்த்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம்மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணபடியினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பதே. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும். குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்டொரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடுதான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து அவன் கலங்காமல் தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகள் போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவ விசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனால் அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசாக இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியிலே வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுகயீனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்று ஒரு சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நாங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நேற்று மின்றும் என்றும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்கள் உண்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை இவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரும்.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமை கிரிய நேரடி ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதே நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒலிபரப்பிலே ஆராதனை, வேத வாசிப்பு, சிந்தனை, துளி ஜபம், பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது தேவை செய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30க்கு வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30க்கு உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 ஒரு மணிக்குள்ளாக வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாயிருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவை செய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவை செய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயும் 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30க்கு வருகிறது கவிதையின் நேரம். 3 மணிக்கு வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஜப வேலை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் எடுப்பேன். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல் சுவை விருந்தின் நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 மணிக்கு வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 மணிக்கு மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளிலே எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேரம்

இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது தேவ செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது தேவ செய்தி டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா.
1: நன்றி.
0: ஆமேன். ஆமேன். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே, தகப்பனே, ஆவியானவர் தாமே கிரிகை செய்யும்படியும் உடம்பு வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேரெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது பெந்திகோஸ்டே என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அதை லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள் இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்டே நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம், அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் ஜெருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்கு தத்தம் என்ன? இந்த வாக்கு தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8. அப்போஸ்தலர் 2:1-8 அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த

0: வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சகதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலுள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுவதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தார்களும் அவருடைய மொழிகளை குறித்தும் அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்திலே சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. எல்லோரும் பிரேமித்து சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளிலே அந்த காரியம் நிறைவேறினது. அதனாலதான் அங்கே 16 வசனமும் 17 வசனமும் அப்போஸ்தலர் 2 சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அதுதான் யோவேல் 2:28. கடைசி நாட்களிலே நான் பணம் மோசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 17 யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேசத் தொடங்கினார்கள். 120 பேர் கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரரும் கூட பரிசுத்த ஆவி பெற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 1:14 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால் எங்கும் இருக்கிறவர், 2 எல்லாம் வல்லவர், 3 எல்லாம் அறிந்தவர், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் பண்புகள் தேவன் சதா காலம் உள்ளவர், பரிசுத்தர், நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படியாக சொல்லிக் கொண்டு போகலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார். யோவான் 17:3 வசனம் சொல்றது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவானவர் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அதனாலதான் பிலிப்பியர் 2:6-7 சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால் அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுல் அடிகளார் அங்கே எழுத தொடங்குகிறார். எனவே இரண்டு கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழுல சொல்லப்பட்டது போல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உள்ளவர், முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று தென் தீமத்தியும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே பார்க்கலாம். யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்றது, நானும் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். அந்த வேறொரு தேற்றளவாளன், அந்த தேற்றளவாளன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுவது பராக்ரிதாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் பதினாலு இருபத்தி மூன்று சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம் என்று. நாங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் வாசம் பண்ணுவதை குறிக்கிறது. அதனாலதான் ஒன்று குழந்தையர் மூன்று பதினாறாம் வசனம் சொல்ல, பதினாறு பதினேழு சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால்தான் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயங்கள் ரெண்டு மூன்று விடயங்களை காணலாம். ஒன்று, யோவான் பதினாறு எட்டிலே சொல்றது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. ஒன்று தீமத்தி ஐந்து இருபத்தி ஏழு சொல்றது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாயத்தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லோரும் நின்றாலும் சிலருக்கு நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர், முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர், ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீக்களை விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள், அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறக்கிறீர்கள். எங்கள் பக்கமே நாங்கள் நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்களால் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது அங்கே ஆதாம் சொன்ன வார்த்தை, அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, நீ தந்த மனைவி என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை சர்ப்பம் வஞ்சித்தது. இருவரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. தேவனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மூன்றாவது, ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கதர்சனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தரவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதாவில் இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8 ஒன்றிலே அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப் என்பவன் அங்கே சமாரியா பட்டது போல் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்தார்கள். அதனாலே நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கும் இன்றும் பலர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரிகை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவரும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே உடைய ஆவியின் வழிநடத்தலை நடக்க கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன்.
1: நன்றி பாஸ்டர். இந்த அருமையான தேவன் செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருகிறோம். ஒரு நிமிடம் தாருங்கள் ஐயா. அருமையானவர்களே, எப்பொழுதுமாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளும் ராபர்ட் கிட்ஸ் அவர்களுடைய ஒலித்தடலேருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்போம்.

நேரம் கலையத்திரை 10:20. அடுத்து 10:30 ஆயத்தமாயிருங்கள். கோடிட்டகடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி வர இருக்கிறது. ராபர்ட் கிட்ஸ் என்கின்ற ஒளித்தடலிருந்து இன்றைய நாளும் ஒரு சில பாடல்களை கேட்போம்.

0: நேரம் கலியத்திலே 10:29. இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் சாக்ஷி பிரதீபன் 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ ஆரம்பமாகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசேலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு, கோடு நான் சுமப்பேன் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கல்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதியாய் கோடு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கை நம்பி இருக்கிறபடியால் கோடு, நம்பி இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரிபார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 2, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் கோடு அவனை பூரண கோடு காத்து கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 3, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இல்லாத சுசான் அம்மா, நீங்கள் மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள். 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். 5வது கேள்வி. கோடு எண். கோடு எண். கற்பனைகளை கோடு. கற்பனைகளை கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியை போலும் கோடு. சமாதானம் நதியை போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. இருக்கும் இருக்கும்

மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்து கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமா இருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7, 8, 9 கேள்விகள். 7, 8, 9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும், 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு.
தாங்குவேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9. நீ பயப்படாதே கோடு, உன்னுடனே இருக்கிறேன் கோடு, நான் உன் தேவன் கோடு, உன்னை பலப்படுத்தி கோடு, சகாயம் பண்ணுவேன் கோடு, நீதியின் வலக்கரத்தினால் கோடு, தாங்குவேன். கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்படுகிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

இயேசுவை. நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானமா, மிசேலா, மல்லிகா, வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள், சுசானமா 9 புள்ளிகள், மிசேலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகவும் அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் வலைகள், பல் சுவை கதம்ப கிறிஸ்தவ வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24:1 to 34 வரையும் மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.

வேண்டும். அவனை வைப்பார்கள். அவனை கண்டால் அவர்கள் பிரியம் உண்டாகும். அவர்கள் குற்றம் ஆஸ்வாதம் கிடைக்கும். சொன்னாலும் மறுபடியும் சொல்லுகிறவர்கள் உத்தரவுகிறவனுக்கு சொன்னான. வெளியின் வேலையை எத்தனை

0: ஆமேன். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள்
1: வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-399-4447 அல்லது 579-379-9992. ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: நாள். வணக்கம்.
1: வணக்கம் சுசனா,
0: எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. நீங்க இப்படி வரைக்கல நல்லா தெளிவா கிளியரா இருக்கு. ஆனா அந்த நிகழ்ச்சி நேரத்துல வரைக்கல சரியா உங்களோட சத்தம் வெளியிலே வருது இல்லையே அம்மா? என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் இணைஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலே எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனால் உங்களோட சத்தமா கதைச்சு ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்கள்? சரி பாடுங்கம்மா.
1: அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஒன்று போகாதே நீ ஒன்று போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் உபத்திரவம், உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சிதாக்கப்படுகின்ற நேரம் இது, உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே.
0: ஒருக்கா வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: நான் ரஜனா கதைக்கிறேன்.
0: ரஜனா, எப்படி இருக்கிறீங்க ரஜனா? நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே. சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த நிமிஷம். வணக்கம். சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க ரஜனா.

பாடுக இப்போதும் நினைத்த

0: பாவும் பாடுது இப்போதும் நினைத்தா நஞ்சம் நகர்ந்திடுதே. நன்றி
1: அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
2: வணக்கம் மல்லிகா.
1: மல்லிகா அவரின் மிஸ்ஸன் தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம், அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்க, நல்லா இருக்கிறேன். கொல்லுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ அப்படியா? ஆ அப்படியா, சரி. என்ன பாட்டு பாட போகிறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

0: வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா.
1: அனைவரும் கேட்க வேண்டும். கண்டதும் கண்டுள்ள வேண்டும், கழுவப்பட்டு பாட வேண்டும். கண்டதும் கண்டுள்ள வேண்டும், கழுவப்பட்டு பாட வேண்டும், கழுவப்பட்டு பாட வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும்.

0: பாடிய வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் ஐயாவும் திருமணம் அதனை பரப்ப வேண்டும் ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும்.
1: நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளம் அம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி நான் நல்லா இருக்கிறேன். பாடலி எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா இது பாடுற நேரம் உங்களுக்கு அம்மா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பவளமம்மா உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாடுங்க.

உன்னை

நடந்தேன் அடிமை நானையா.

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான் ராஜினி.
0: ராஜினி, ஒரு நிமிடம் தாருங்களம்மா, இன்னொரு இணைப்பு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: கருணாம்மா அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன், நன்றி அம்மா. ஆமீன், நன்றி அம்மா. பாடலை எடுத்துட்டு வாங்க.

0: நன்றி
1: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. வேலைக்கு போகலையா? வெளியிலேயும் போகல? ஓ, விளங்கல நீங்க கதைக்கிறது. கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்றைக்கு இன்னும் பிள்ளைகள் எலும்பே இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவா இன்றைக்கு இருக்கடியோவில், எல்லாரும் வெளியில் போவினமெல்லோ. அப்படியாண்டா நானும் டக்குனு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகல. பாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம் என்று சொன்னால் அவையோடு இருப்பேன் நான். ஆமாம் ஆமாம் ஆமாம், சரி. தனிமையில் தவிட்டேன் பிடித்தாய். பார்க்குறேனம்மா, என்னென்னா அதில் ஒரு 5000 பாட்டு இருக்குது, அது அதில் தானே இருக்குது தலைப்பு. அப்போ அதை நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162 5 3 0 0 8 0.

0: வணக்கம்.
1: வணக்கம் அண்டி பியூலா.
0: பியூலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா சொன்னா இருக்கோம், நீங்கள்?
0: நல்லா இருக்கிறேனம்மா. ஆமேன். பாட்டு பாட போகிறீங்களா? எடுத்து ஒன்று வாங்கம்மா.

0: வணக்கம். புரிஜட்டம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. இல்லை, விஞ்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம், பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறதுக்கு இடையில் நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோட 3 மணிக்கு நான் ஜெபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போவேன். ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திரை கொள்ள விடுவானுன்ற கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது, ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரையை கொள்வோம். ஆமேன்.
1: இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம், இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே, சந்தோஷமும்

0: அதிசயம் தானே. ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், காவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல் ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள். ஆமேன். நன்றி அம்மா. ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் எடுத்து வாங்கம்மா.
1: நானே வழி, நானே சத்தியம், நானே கர்மகளே. உனக்கு என்னாலன்றி உனக்கு ஒருவலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக திருகத்தை நான் சிந்தினேன். என் மகளே, மன்மகனே, மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்காகவே, உனக்காகவே நான் விரிக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே எழுந்தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போலுன்னை காத்திருவேன். இதோ வந்துடுவேன் கண், கலங்காதே என் மகளே, கண்மணி போலுன்னை காத்திருவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரே செய்யா. உம்மாலன்றி எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீரொரு போதும் கைவிட மாட்டீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என்னுள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே ஜிறுகையிலே வைத்தீர், எனக்காக திருத்தம் நீர் சிந்தினீர். நானே வழி, நானே சத்தியம், நானே மகனே. உனக்கு நான் அன்றி உனக்கு விடுவதை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆவே நல்லா.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. அடுத்த அனுப்பில வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்ட தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி, நன்றி அம்மா. பாடல் எடுத்து வாங்கோ.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம். பேசுறமா திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி எப்படி இருக்கிறீங்கள்? பாடல் எடுத்து வாங்க ஐயா.
2: இந்த வேலை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கள்தான் என் தேவனே, என் ஜீவனே, என் நன்றி.

0: நீங்கதான் எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான் இந்த வானம் பூமி ஆவமானம் தேவன் நீங்கதான் எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான் இந்த வேச்சல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதான் என்னென்ன சொல்லி சொல்லி திருவேத்தவும் சொல்ல மாட்டேன் என்னிடையமே நீங்கதான் என் கண்மணி போல் காக்குங்கள் நான் கண்ணுறங்கு காவல் வைக்கின்றேன் கண்மணி போல் காக்குங்கள் நான் கண்ணுறங்கு காவல் வைக்கின்றேன் இந்த வான பூமியாவமான தேவன் நீங்கதான்
1: நன்றி ஐயா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன். பாடல் ஏற்றணும் வாங்க.
2: Yeah.

0: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம் வணக்கம். பிலோமினாமா, அப்படி இருக்கிறீங்கள். இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களாம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா. எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்குள்ளால சிஸ்டத்துக்குள்ள போயிக்க கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்க சோமா இருக்கிறீங்களா? நான் வெளியில போயிலையா? இல்லையே, நேற்று நல்ல வெதர்னு சொல்லிச்சினும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்து வாங்கம்மா.
1: வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், துயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். இன்னத்தோடு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இன்னத்தோடு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். இன்னைக்கு இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென்.
0: நன்றி அம்மா.
1: நன்றி அம்மா.
0: நன்றி. அலைங்கள் 4162553. சைவர் சைவர் 8 சைவர்.

படுகுழியில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோட வரலாமே. அப்படி ஏன் இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவையெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றி அம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்குவோம்.

0: ஒருத்தன் வாங்கம்மா.
1: சாத்தான் வந்தாலும் கோரி ஓடிவான் அந்த மகனே.

இன்னொரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாநதி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாநதி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாளிலெல்லாம் வார இல்லை. என்ன நடக்குதுன்றே எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. யாராக அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கேன காணையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, பியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமைத்தேயு, மரியா, பிரோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதை தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாம் அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியேற்ற நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: வாழ்த்தொன்று சொல்லுங்கள்
1: பாஸ்டர். அழைப்பில் இருக்கிறீங்களா பாஸ்டர்? பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
0: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
1: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கழியது 12:50 ஒரு மணிக்கு வர இருக்கிறது. டொரண்டோ மண்ணிலிருந்து தேவசெய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

பாத்ரியா, இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருகிறது, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் எனக்காக, உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியை கொடுங்கள்.

இருபத்தி

ஒரு

மூன்றாம் அதிகாரம் 10 வசனத்திலே யாத்திரை

0: அனுப்புவான் வா என்றார். ரூத்தின் புத்தகம் 4 6-10 வரை வாசித்து பாருங்கள். ரூத்தின் புத்தகம் 4 6-10 வரை வாசித்து பாருங்கள். அப்போ அந்த சுதந்திரவாதி, நான் மீட்க மாட்டேன், நீ மீட்டுக் கொள்ளும் என்றான். அப்படியே அந்த சுதந்திரவாதி போராசை நோக்கி, நீங்கள் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி தன் தனது ரட்சியை கேட்டு போட்டான். அப்போது போராஸ், நகோமியின் கையிலே எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டேன் என்றார். பேசாய 54:5 வசனம் சொல்லுகிறது. பேசாய 54:5, உன் சிருஷ்டியரே உன் நாயகர், சூரியனை கத்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மூத்தர். உன் மூத்தரும் தாயின் கத்தத்தில் உருவாக்கிறவருமான கத்தர் நானே என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மூத்தரே வேதனை உள்ளவர், சோதனையின் கத்து என்பது அவருடைய நாமம் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பிதாக்களாலே தேவன் அல்லது கடவுள் செய்த உடன்படிக்கையின் படி இஸ்ரவேலரை மீட்டு கானான் தேசத்திலே சேர்க்க வேண்டியதாயிற்று. ரூத்தை மீட்கும் உரிமை போவாசுக்கு வந்தது. நம்மை சிரிசித்த தேவன் அல்லது கடவுள் அனைவரையும் மீட்கும் உரிமை உடையவராகிறார். நமது மீட்பர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள சேனைகளின் கத்தர். அவர் நம்மை பரவத்திலிருந்து மீட்டு கானானுக்குள் அழைத்து சொல்லுகிறார். கராத்தியர் 4:5 சொல்லுகின்றது. கராத்தியர் 4:5 வார்த்தைகள், நாம் புத்திர சுயாரத்தை அடையும்படி ஏழ பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கவர்கள் கலவம் நிறைவேறிய போது தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 3:11 சொல்லுகிறது. 3:11, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாகி மீட்டுக் கொண்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் உலக மீட்பராக இயேசு உரிமை பெற்றார். அவர் மீட்பின் விளக்கம் செய் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். இரண்டாவது, நாம் மீட்பின் விளைக்கரை இறைவன் ரத்தமே என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அதனால எதிர்கொள்ளும் நிறுவம் 9:29 வசனத்திலே நாங்கள் பார்க்கும் என்று சொன்னால், எதிரே 9:22, நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்தையில் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. இதுதான் நீதிய ரத்தமும் 4:5-6 வார்த்தை சொல்லுகின்றது. நீதியல் 4:5-6, அப்போது அபிஷேகம் பெற்ற ஆசாரியம் அந்த காவலின் ரத்தத்தில் கொண்டு மதித்து அது ஆசாரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து தன் விரைவில் ரத்தத்தை தொகுத்து தளத்தின் தொகுக்கையிலே கத்தருடைய சன்னதியில் தேவதுடன் தொகுக்க கடவுள். மற்ற 26:28 சொல்லுகிறது. மற்ற 26:28, இது பார மன்னிப்பு உண்டாகும்படி அமெரிக்காக சிந்தப்படுகிற புதிய உடன் படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. எதிரேல் 9:16 தன் 2 வார்த்தை சொல்லுகின்றது. எதிரேல் 9:12, வெளிநாட்டுக்கடா இளம் காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒருவரும் மகா பரிசுத்த தலத்திலே பிரவேசித்து நீட்டிய நீட்டை உண்டு பண்ணினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் நியாய பிரமாணத்தின்படி தங்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகவும் தேவனோடோ அல்லது கடவுளோடோ ஒப்புரவாகவும் நிலையின் ரத்தம் பாவ நிவாரண பலியாக செலுத்தி வந்தார்கள். ரத்தம் சிந்தியில் இல்லாமல் பாவ மீட்பு இல்லை என்பது பழைய உடன்படிக்கை. இயேசுவின் ரத்தத்திலான புதிய உடன்படிக்கை சிலுவின் மரணத்தினாலே நிறுவினார். அவர் தானே சர்வாங்க தலைவர்களாக நித்திய மீட்பை உண்டாக்கினார். பரமேஸ்வர் முதலாம் அதிகாரம் 15:14 வசனம் சொல்லுகின்றது. பரமேஸ்வர் 1:13-14 இறைவன் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி குமாரியான அவருக்கு தனது ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: கூட இருக்கும் திருப்பரும் பலத்தரத்தும் வல்லத்தும் இயேசுவின் நாமத்தில். ஆமீன் ஆமீன். நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன வேண்டி சொன்னால், இப்போ நேரம் 1:15 அங்கே 16 நிமிடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 நிமிடங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள், இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம்தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து செத்துக்கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14:15 செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு 1 மணிக்கு செய்தி என்று சொன்னால், 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களோட நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 நிமிடத்துக்களே கொண்டு வரும்படியாக நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையானது செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின் கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பா எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 நிமிடம் தான் கொடுக்குறோம், அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள். இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். 3வது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கத்தோட கிருபையினால எங்களை உங்களை எல்லாரும் ஜபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக எங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தி எடுத்து வாருங்கள்.
1: ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவனீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்லவினர்கள் வானொலியிலே சகோதரன் சரி ஜெசிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நெடுகழிவுகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சிறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும் எந்த விதமான வறுமையினாலும் பட்டினியினாலும் அப்பா மறிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும் அவர்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சௌரன் சட்டையாவையும் சௌரஜசிதாவையும் அப்பா இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீர் ஆக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் இன்னும் அநேக இதுல பங்கு பெற, அநேக உதாரத்துவமாய் கொடுக்க, அநேக ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்.
1: ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி தேவ புத்திரர்கள் வந்து மனுஷருடைய பெண்களை திருமணம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் ராட்சதர்கள் வந்து பூமியிலே இருந்தார்கள் என்றும், பின்பு தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்றும், இதனாலே மனுஷர்கள் பலவான்களானார்கள் என்றும் தேவன் அறிந்து அந்த பூலோகத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமண ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே 7 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:7. நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தபமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால் அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும், அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் 6:8 வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழும் உள்ள மக்கள் தவறான மனிதர்களாக இருக்கலாம், பொல்லாத மனிதர்களாக இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா நான் அவர்களை பார்க்கிறோம் நல்லவன் என்று சொல்லி நம்மை நாமே அவர்கள் திருப்தி படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், இந்த மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்கப் போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், பிறகு இரண்டாம் மரணம் வரும், அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்த கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான்? அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவர்களை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரியம் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை. அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பேழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜல பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39வது வசனம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அவர்கள் உணராமல் இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை உணராமல் இருந்தார்கள். எச்சரிப்பை உணராமல் இருந்தார்கள். பயபக்தி இல்லாமல் இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24:38 சொல்கிறது. அப்ப இந்த நாட்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் இப்படிப்பட்டதான ஒரு துன்பம் ஏற்படும். அதற்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக, இந்த வானொலியின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்கிறார். அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் எட்டு பேரையும் அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென், ஆமென். பாருங்கள், ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல சொல்லப்படுகிறது, நோவா முதலான எட்டு பேரை, மன்னிக்கவும், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல் தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று ஆறாம் அதிகார வசனத்திலே வாசிக்கிறோம். ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தைப் போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். சென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் ஆற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: நன்றி பாஸ்ரேயா, மிக ஆசீர்வாதமான இந்த தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறோம்.
1: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
0: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் தேவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து

0: வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் யோசுவா 9:10, ஏசாயா 13:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து பியூலா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, ஜோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத இரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி மூன்று நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3 நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயரோத், கிரியாத் ஜாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், அதனால் அவர்களை நாம் தொடக்கூடாது, கடுங்கோபம் நம்மில் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவார்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியானுக்கு நிச்சயமாக அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதே கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதே எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிஸின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிஸின் ராஜா, எக்லோனின் ராஜா என்ற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி மது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இந்த ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மற்றும் மக்கேதா மற்றும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உளப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கர்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் கருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் இறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்கட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். ஐந்து ராஜாக்களும் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோசுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரில் வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க விட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களின் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எப்ரேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த செபியிலிருந்து அவனத்துக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஜோஸ்வானத்தில் கொண்டு வந்த போது ஜோஸ்வா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஸ்வா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாக இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அதுக்கு பின்பு ஜோஸ்வா அவர்களை வெட்டி கொண்டு ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஸ்வா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஸ்வா மத்தியதாவை பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் எரியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தார். மக்கேதாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவின் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கருத்தினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவிலிருந்து ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவங்களையும் பட்டைய கருக்கினால் அழித்தார். அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஓராம் லாகீசுக்கு துறை செய்யும்படி வந்தார். ஜோஸ்வா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டார். லாகீசிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதுக்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டைய கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஸ்வாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எப்ரோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் பட்டைய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேலர்களோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதை மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டைய கருத்தினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே ஜோஸ்வா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் நீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்தா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் ஜோஸ்வா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஸ்வா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்கால் பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
0: ஆமீன். ஜோஸ்வாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13 அதிகாரம். ஆமோத்தின் குமாரனாய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கழி கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாயிருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை ஆதர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் ஊழையிடும். பலி சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
1: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி இன்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களே ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரில் ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் உரித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் உழைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதார விருட்சங்களும் லீவனோனின் கேதருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பரிச்சயமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வே அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களே தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடு கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கவில்லை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்வருடைய சந்ததி ஒருபோதும் பேர்பெறுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாத படிக்கு அவர்கள் பிதாக்குடைய அக்கிரம நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை முள்ளம் பந்துகளுக்கு சுதந்திரமும் தண்ணி நீக்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவள் தோளிலிருந்து நீங்கும். தேசமானத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நிறுத்தப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால், முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முடிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதில் தனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாய் இருக்கிறது இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரே பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு. பெலிஸ்தியாவே நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கேருந்து போய்க்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்,
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எச்சரி மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
1: ஆமீன்.
0: அம்மா, 1 தீமோத்தேயு 5:5.
1: முதிர் வயதுள்ளோனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புத்தரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவிக்கு புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றால் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனுக்கு நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள், அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான்களை கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவிகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவிகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். அதுவும் இல்லாமல் அவள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அலவட்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவளுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்திடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகியால் அந்த பாரத்தை அவர்கள் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுங்களே இரட்டிப்பான ஜனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. மற்றவனுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கவும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள்

0: கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலண்டு எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்து அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பெண்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையையே சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் செய்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாயிருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ திமெத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெறுகிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபியானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி அம்மா. நன்றி அருமையானவர்களே. இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தியரங்கம். அதைத் தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள். அதைத் தொடர்ந்து கவிதை நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதைத் தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
1: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2ஆம் அலை. மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி. பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப் பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: QuickCheck showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything. Like whether my kid's gonna be famous.

0: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step one, we clean.
1: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
2: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
1: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
2: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
1: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
2: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
3: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
2: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
3: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்ப்பாற்றல் குறைந்தது.
2: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
3: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
2: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
3: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
2: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.
3: இரண்டாவது குழந்தையை பார்த்துக்கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
4: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் திரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரசு எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டஸ்விச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது உட்பட அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்.
5: Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, messages that forge brighter connections, and emails that get the job done, you need to think about more than just grammar and spelling. This sentence is grammatically correct, but it's wordy and hard to read.
4: அமெரிக்கா செல்வதற்காக கொலம்பியா மற்றும் பனாமா இடையிலான எல்லைப்பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
6: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிசுவேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
7: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
6: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை தாங்குகின்றனர்.
8: And this is the last.
6: இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
9: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டப்பூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
6: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்குமிடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை சென்றடைந்து புது வாழ்க்கையை தொடங்கினால் இந்த ஆபத்தான பயணம் மதிப்பு மிக்கது என இவர்கள் கருதுகின்றனர்.
4: நோயாளிகள் மருத்துவமனைகளில் இருந்து விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் உதவியுடனான பரிசோதனை முயற்சி ஒன்று இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் நோயாளிகள் பலருக்கு தேவையான தொடர் மருத்துவ மேற்பார்வை வீட்டில் இருந்தபடியே கிடைக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
10: வணக்கம் ஜூலியா, நலமா?
11: வணக்கம் ரெபேக்கா.
10: உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
11: என் வீட்டில் எனக்கு வசதியான சூழலில் இருப்பதும் நன்றாகவே இருக்கிறது.
10: இதன் சிறப்பம்சமும் சாதாரண காணொலி அழைப்புக்கும் இதற்குமான வித்தியாசமும் என்னவென்றால், இந்த கேமரா மூலம் நோயாளியின் முகத்தை மட்டுமல்லாது அவரை சுற்றி இருக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. நான் உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்.
12: That's the real benefit of
10: Hospital at Home திட்டத்தின் உண்மையான பலன் இதுதான் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கும் போது கிடைக்கும் முழு கவனிப்பை வீட்டில் இருந்தபடியே நோயாளி பெறலாம். மேலும் வீட்டில் இருப்பதால் நோயாளி விரைவில் குணமடைவார். நோயாளி எவ்வளவு அதிகமாக படுக்கையில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவரது தசைகள் பலவீனமாகும். எனவே வீட்டில் நோயாளியின் சுற்றுச்சூழலில் பராமரிப்பு வழங்குவது சிறந்த பலன் அளிக்கும்.
11: எனது இருப்பிட சூழலில் நான் நடந்து வருவதை பாருங்கள்.
10: ஆம், மருத்துவமனையில் இவ்வாறு செய்வது இயல்புக்கு மாறாக தெரியும். நோயாளியின் வீட்டிற்கு செல்லாமலேயே நோயாளிக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதே இதனால் கிடைக்கும் நன்மையாகும்.
4: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
13: இவரை நேரமும் நாங்கள் பிபிசி செய்தி அறிக்கையோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது உலக நடப்பு செய்திகள்.
14: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.
15: உலக பலம் 24 திகதி 5 மாதம் 2021 ஆண்டு திங்கட்கிழமை. இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றின் முன்னால் நிறுத்துவதற்கான பணிகளை பாலஸ்தீனம் முன்னெடுத்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்த ஊடகங்கள் கட்டியமைக்கப்பட்டிருந்த அல் ஜலா கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கி அதை அழித்தது தெரிந்ததே. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய பொழுது அதற்கு முன் ஏற்பாடாக தம்முடைய உளவு பிரிவினர் மூலமாக இந்த கட்டிடத்தை தகர்க்க போகின்றோம் என்றும் ஒரு மணி நேரத்தில் அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் என்றும் உத்தரவு போட்டது தெரிந்ததே. அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஏபி செய்தி ஸ்தாபனம் உட்பட அல் ஜசீரா வரை பல்வேறு ஊடகங்கள், தொழில் நிறுவனங்கள், வக்கீல்களினுடைய நிறுவனம், நிதி நிறுவனங்கள் எல்லாம் 12 மாடி கட்டிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்தில் ஓடிவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதானது மனித குலத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாகும். அதன் பின்னர் அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்ததானது மனிதர்களினுடைய மரியாதை, சர்வதேச ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் அனைத்தையும் இடித்து சகர்த்தது போன்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது போர்க்குற்றம் என்பதற்கு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது தாம் பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிவிட்டு தான் குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரே தான் குண்டு வீசியதை ஒப்புக்கொண்ட செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாடு போர்க்குற்றவாளி நாடுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு போதுமான ஒன்றாக இருப்பதாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூறியிருக்கின்றார். இதுதான் பாலஸ்தீன விவகாரத்தில் இன்று முக்கியம் பெற்றிருக்கும் செய்தியாகும். 11 நாள் போர் முடிந்து கலைந்த பறவைகளாக பறந்து சென்ற பாலஸ்தீனர்கள் இப்பொழுது தங்கள் குடியிருப்புகளை தேடி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 11 நாட்கள் யுத்தம் முடிந்த பின்னதாக இடிந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து கண்ணீருடன் கதறி அழுகின்ற காட்சிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சுமார் 120,000 மக்கள் வரை தங்கள் வாழிடங்களை விட்டு பாடசாலைகள் உள்ளிட பொது இடங்களில் சென்று உயிர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 70 வயது முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து தான் வாழ்ந்த வீடு மட்டும்தான் என்றும் இப்பொழுது அது தரை மட்டமாக கிடைப்பதாகவும் தனக்கு எதிர்காலம் என்று இனி எதுவும் இல்லை என்றும் இந்த இடிந்த வீட்டின் மேலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து உறங்குவதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று அவர் விழி பிதுங்கி நின்றார். அதேவேளை பாலஸ்தீனத்தில் ஊடகங்கள் இருந்த ஜலா டவரை இஸ்ரேலிய படைகள் இடித்தது தெரிந்ததே. விமான குண்டுவீச்சு நடைபெற்று அது இடிந்து விழுந்த காட்சியையும் உலகம் பார்த்தது. உலகத்தின் முக்கியமான ஜனநாயக குரல்களாகிய பிரபல ஊடகங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தன. இப்பொழுது ஜலாட் டவரினுடைய அதிபர் ஜலாட் மஹ்டி அவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இருக்கின்ற போர்க்குற்ற மீறல்களை போர்க்குற்ற நீதிமன்று ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதி வந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒரு சிறந்த வழி உலகம் ஒன்றிணைந்து போர்க்குற்ற நீதிமன்றினுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் இந்த விவகாரத்தை தீர்த்து விடலாம் என்பது இன்னொரு பாதையாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் ஆய்வாளர்கள் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் என்று கூறினாலும் கூட போர்க்குற்ற நீதிமன்றை வலுப்படுத்தினால் இது வராமலே ஓடி ஒளிந்துவிடும் என்பது முக்கிய விடயமாகும். கடந்த நவம்பர் மாதம் 4 திகதியில் இருந்து எத்தியோப்பிய படைகள் டிக்ட்ரே என்கின்ற பகுதியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போரை அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற அதிபர் பிரகடனப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்ததே. இப்பொழுது வந்திருக்கும் சிக்கல் பாலியல் பலாத்காரத்தை எத்தியோப்பிய படைகளும் எரித்திய படைகளும் இணைந்து படு மோசமாக செய்து வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பெண்மணி ஒருவர் இது குறித்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது 5 படையினர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இப்பொழுது தான் கருவுற்றிருப்பதாகவும் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கடந்த 2 மாத கால பகுதியில் 200 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் படையினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நவம்பரில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இவ்வாறு 500 பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்து அழிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கின்றார்கள், இவர்கள் எதற்காக சண்டை செய்கின்றார்கள், இவர்களுடைய நகர்வினுடைய கடைசி இடமாக அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அமைந்திருக்கின்றது. மேலும் பல பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரின் முன்னால், பிள்ளைகளின் முன்னால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் தம்முடைய குடும்பத்திலும் அந்த குடும்பம் இருக்கும் சமுதாயத்திலும் தங்களால் வாழ முடியாத நிலையையும் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் பெண்கள் வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட அங்கு எதையும் காண முடியாது. ஏனென்றால் அங்குள்ள வைத்தியசாலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றன. சுமார் 13% வைத்தியசாலைகள் மட்டுமே செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச சமுதாயம் பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியும் எத்தியோப்பிய அதிபரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியவர்களுக்கு பலத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஈரானிய பெற்றோர் செய்த வேலை காரணமாக ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் கிடப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய நீதித்துறை பற்றிய விவாதம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதற்கு காரணம், 81-74 வயதுடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற விதம். இவர்கள் 47 வயதுடைய தங்களுடைய மகனை கொன்று தள்ளி இருக்கின்றார்கள். மகனுக்கு நஞ்சு வைத்து அவர் மயங்கியதும் அதன் பின்னர் அவரை கதிரையில் கட்டி முகத்தை ஒரு கருப்பு பையினால் மூடி கத்தியால் குத்தி கொலை செய்து பின்னர் துண்டுகளாக்கி 3 சூட்கேஸ்களில் அதை போட்டு நகரத்தின் பல இடங்களில் சுழற்றி வீசியிருக்கின்றார்கள். இவ்வாறான தண்டனையை இவர்கள் எதற்காக தங்களுடைய மகனுக்கு கொடுத்தார்கள் என்றால், மகன் இளம் பெண்களுடன் தகாத முறையில் உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதை செய்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த செயலை செய்ததற்காக தாம் கவலைப்படவில்லை என்றும் கடவுளுக்கு விசுவாசமாக தாம் நடந்திருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய சட்டங்களிலே பிள்ளைகளை கொலை செய்பவர்களுக்கு ஆக கூடுதலாக 10 வருடங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. மற்றவர்களை கொலை செய்தால் மட்டுமே மரண தண்டனை என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இந்த வழக்கில் 10 வருடங்கள் மட்டும்தானா தண்டனை என்பதுதான் முதலாவது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது சட்ட ரீதியாக. இரண்டாவதாக, 3 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் தங்களுடைய மகளை கொலை செய்திருக்கின்றார்கள். மகளை எதற்காக கொலை செய்தீர்கள் என்பதற்கான விளக்கம், அவர் போதை வஸ்து பாவிப்பவராக இருந்தார். அளவுக்கு அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற தன்னுடைய மகள் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவளையும் கொலை செய்தோம் என்று இந்த தாயும் தகப்பனும் கூறியிருக்கின்றார்கள். சரி, மேலும் ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருமகனை கொலை செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்களுக்கு முன் இவர்கள் கொன்றிருக்கின்றார்கள். எதற்காக அவரை கொன்றீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் ஒரு வன்முறையாளராக இருந்தார், வன்முறை மிக்க ஒரு மனிதன் இருத்தல் கூடாது என்று அவரையும் தீர்த்து கட்டியதாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்கில் அவர்களுடைய மருமகனை கொலை செய்த வழக்கு காரணமாக இவர்கள் தூக்கு தண்டனையில் போடப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஈரானினுடைய மதவாத கொள்கைகளில் அதி தீவிரமாக ஆழமாக ஆழமாக சென்ற இப்பெற்றோர் கடவுளுக்கு விசுவாசமாக நடப்பதாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய சட்டத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டம் இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனையை வழங்கலாம் என்பதுதான் ஈரானினுடைய சமுதாயத்தில் இப்பொழுது விவாதமாகவும், ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றது என்கின்ற தலைப்பு செய்தி வெளியாக காரணமாகவும் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அட்டஹிரு விமான விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. கடுனா விமான நிலையத்திற்கு அருகே இவர் பயணித்த விமானம் வீழ்ந்ததாகவும், இந்த விமான நிலையம் நைஜீரியாவினுடைய வடபுலத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை.
13: இதுவரை நேரமும் நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்திருந்தோம். நேரம் கலையத்தில் 2:25.
16: இதோ அடுத்து வருகிறது இலங்கையிலிருந்து இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதை தொடர்ந்து ஆர்வமாக இருக்கிறது கவிதையின் நேரம். இதோ வருகிறது இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள்.
17: தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறைவு தொடர்பில் சாணக்கியன் திடீர் விஜயம். பெரிய கல்லாறு பகுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் திடீர் விஜயம் செய்திருக்கின்றார். வைரஸ் வைத்தியசாலைகளில் வைரஸ் நோயாளிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையுள்ள குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது ஆராய்ந்திருக்கின்றார். குறித்த வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் பலரும் சாணக்கியனின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உணவினை விநியோகிப்பொருளுடன் தொலைபேசி உரையாடாக உரையாடியதுடன் உணவின் தரத்தினையும் பேணுமாறு வலியுறுத்தியிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாணக்கியன், நாட்டில் தற்பொழுது அனைத்து பிரதேசங்களிலும் வைரஸ் தொற்று மிக மோசமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பெரியகல்லார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் முன்வைத்த முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இதுகுறித்து ஆராயும் நோக்கில் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டால் இங்குள்ள வைரஸ் வைத்தியசாலைகளில் 96% கட்டில்கள் நிரப்பப்பட்டுள்ளன. எனவே மேலதிக வைத்தியசாலைகள் அமைத்து நோயாளிகள் அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டு வரப்படும் வைரஸ் பரிசோதனை கருவிகளின் எண்ணிக்கை 1000 காணப்படுகின்றது. 600,000 பேர் உள்ள ஒரு மாவட்டத்தில் வாரத்தில் 1000 வைரஸ் பரிசோதனைகளே செய்யப்படுகின்றன. ஆனால் இதைவிட கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வைரஸ் காலத்திலும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர். கென்யாவில் 13 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் வைரஸ் காரணமாக. சுகாதார வழிகாட்டிகள் முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே இந்த அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நெருக்கடி நிலையிலிருந்து கென்யாவும் முழு நாடும் முழு உலகமும் மீட்சி பெறப்போக பிரார்த்திப்போம். புத்தளம் நகரசபையின் தலைவர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அப்துல் பயாஸ் 52 வயதில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரிசார்ட் பதுதனுக்கு ஆதரவாக அம்பாறையில் சுவரட்டிகள். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் கைது செய்யப்பட்டு இன்றுடன் 1 நிறைவு பெற்றதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் சிறைந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்த சுவரட்டியில் அவர் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விரைவான விடுதலை கிடைக்க ஆவணம் செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரட்டியானது பிரதான வீதிகள் உள்ள வீதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை, நற்பட்டை முனை, கல்முனைக்குடை, இஸ்லாமாபாத், சாய்ந்த மருது, மாளிகைக்காடு, நீந்தவூர், அட்டாளச்சேனி, அக்கறை பெற்று, சமுந்த மருது, சம்மாந்துறை, மாவடிப்பள்ளி, சவளக்கடை, மத்திய முகாம், பொத்துவேல் பகுதிகளில் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கடந்த புனிதன் ரமலான் மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் சபாநாயகரின் அனுமதியோ நீதிமன்ற உத்தரவோ பெறப்படாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவருக்கு ஆதரவாகவும் விடுதலையை வலியுறுத்தியும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் செய்தியாளர் சந்திப்புகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கின்றது. ஹக்கீம் அனுதாப செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியில் துணிகர அரசியல் போராளிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட புத்தளன் நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையும் அளிப்பதாக அன்னாரின் மறுவையிட்டு கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹக்கீம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வவுனியாவில் போலீசார் தவிசாளர் சிறைக்கைதிகள் உட்பட 9 பேருக்கு வைரஸ் தொற்று. வவுனியாவில் இனம் காணப்பட்ட வைரஸ் தொற்றாளர்களுடன் தொடர்புடைய பேணியவர்கள் மற்றும் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் பெறுபர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதில் நெடுங்கணி பிரசபையின் தவிசாளர், சிறைச்சாலை உத்தியோகத்தர் இருவருக்கும், வவுனியா போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கும், சிறைச்சாலை கைதி ஒருவருக்கும் வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேப்பங்குளம் ஏழாம் ஒழுங்கை பகுதியில் ஒருவருக்கும், எருக்கல் பகுதியில் ஒருவருக்கும், ராசேந்திரகுளம் ஆடைத்தொருள் சாலையில் ஒருவருக்கும் என்று 9 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. மன்னாரில் 2 நாட்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் மன்னாரில் அமைக்கப்பட்ட பெண்களுக்கான வைரஸ் இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் தற்பொழுது வரை 80 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அறிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது மன்னார் மாவட்டத்தில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் கிடைக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 23 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று. சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என்றும் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றவர்கள் என்றும் 7 மாற்றான சோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. 3வது அலையின் காரணமாக இலங்கையில் ராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கேனல் செனவிரத்ன என்ற இலங்கை ஆர்டிலரி படையணியின் அதிகாரியை உயிரிழந்திருக்கின்றார். பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ராணுவத்தின் தொழில்திறன் மேம்பாட்டு மையத்தில் கடமையாற்றி வரும் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் உயிரிழந்த சந்தேகம், சாரதி உட்பட 3 பேர் கைது. புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இலுவங்குளம் பிரதேசத்தில் உள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் நீராடிவிட்டு பின்பகுதியில் திறந்த டிராக் வண்டி ஒன்றில் வீடு திரும்பும் போது வண்டியிலிருந்து வீதியில் விழுந்து காயங்களுக்கு இலக்காகினார். விபத்தை தொடர்ந்து புத்தளம் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் மற்றும் வனாதவில்லு போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் வண்டி சாரதி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விபத்து ஏற்படும் போது அவர்கள் போதையில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை என்பன இடம்பெற்று நடத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையில் இன்றைய அரசாங்கம் உள்ளது. நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையிலேயே இன்றைய அரசாங்கம் உள்ளதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அறிவித்துள்ளார். நாட்டில் வைரஸ் தொற்றின் பாதிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலைமைக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்க அரசு தவறியமையே காரணமாகும். விமான நிலையத்தை கட்டுப்பாடுகளை திறந்து வைத்திருந்தமை, உல்லாச பயணிகளை நாட்டுக்கு வர அனுமதித்தமை, சித்திரை புத்தாண்டில் கட்டுப்பாடுகளை தளரவிட்டமை, தடுப்பூசிகள் ஏற்பாடு செய்யாமை என்று பல காரணங்கள் சொல்ல முடியும். இன்றைய நிலைமை 3வது அலையை தாண்டி 4வது அலை ஏற்படும் என்று ஊகிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை தடுக்க நாட்டிலுள்ள சுகாதாரத்துறை சார்ந்த பிரதான 4 அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. நாட்டை குறைந்தபட்சம் 14 நாட்கள் மூடி வைக்குமாறும், மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக அந்த காலப்பகுதியில் தடுக்குமாறும், இதுவே சர்வதேச ரீதியான சில ஆய்வுகளின் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதியோ வைரஸ் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியோ இதற்கு செவி சாய்த்ததாக இல்லை. கொட்டகலையில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்போம். கொட்டகலை பிரதேசபைக்கு உட்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக உள்ளுணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் சொந்தமான நிதியொதுக்கீட்டின் கீழ் கொட்டகலை பிரதேசபையின் தலைவர் ராஜமணி பிரசாத், கொட்டகலை பிரதேசபை உறுப்பினர்கள் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணிக்கு 10 கொடுக்குமா இலங்கை? நாளை 2வது போட்டி. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை டாக்காவில் நடைபெற உள்ளது. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. குசல் பெரோரா இலங்கை அணியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் தலைமை தாங்கிய முதல் போட்டி இதுவாகும். இலங்கை அணி தோல்வியடைந்த போதிலும் வெற்றிக்காக கடுமையாக போராடியது. எனவே முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு 2வது போட்டியில் இலங்கை 10 கொடுக்க வேண்டும் என்பது இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கல்முனையில் முறைகேடாக அகற்றப்படும் மனித கழிவுகள், நீதி கேட்டு வீதி கிறங்கிய ராஜனம் சிவலிங்கமும். கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அகற்றப்படும் மனித கழிவுகளை முறைகேடாக அகற்றுவதன் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிப்பதாக தெரிவித்து கல்முனை மாநகர சபை மூன்றலில் இன்று காலை கல்முனை மாநகர சபை உறுப்பினர்கள் கந்தசாமி சிவலிங்கம் மற்றும் சந்திரசேகரம் ராஜன் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். எவ்வித முறையினான வழிமுறைகளும் இன்றி மனித கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டுவதன் மூலம் பொதுமக்கள் சுகாதார ரீதியாக வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும், அந்த கழிவுகளை மீன்கள் உண்பதனால் மீன் சாப்பிட முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் இங்கே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாநகர சபை உறுப்பினர்களான சிவலிங்கம் மற்றும் ராஜன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கை உட்பட 5 நாடுகளுக்கு பஹ்ரைன் பயணத்தடை. இலங்கை உட்பட 5 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளின் வருகையை பஹ்ரைன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் உட்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நுழைவை பஹ்ரைன் இன்று தொடக்கம் நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. நன்றி.
18: அழைத்து கொண்டு வந்து
16: நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகளை கேட்டறிந்தோம். தொடர்ந்து அடுத்து வருகிறது கவிதையின் நேரம். கவிதையின் நேரத்தை தொடர்ந்து ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாளைய நாளிலே மீண்டும் நாங்கள் 9 மணியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரலாம். இதோ ஆரம்பமாகிறது கவிதையின் நேரம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: பிளசம் அம்மா எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன். கொலுடைய வெளியில போற மாதிரி இல்லையா? வீட்லயே இருக்கிறீங்களா? சரி சரி சரி. ஓகே ஓகே, அதே போதுமே. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, நன்றியம்மா. இந்த நாளும் உங்களுடைய அதுதான் நல்ல அதான். இன்றைக்கு எங்களை என்ன, நானும் ஒரு இடம் போகிறோம் இல்லை. அப்போ இன்றைக்கு 3 மணியோட ரேடியோவை முடிச்சுட்டு வாங்கோ, உங்களை கடற்கரைக்கு கூட்டிக்கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்கணும். அதுதான் இருக்கிறேன். சரி, எடுத்து வாருங்களம்மா உங்களுடைய கவிதையை.
1: ஓ பரிசுத்தவாவியே, தொண்டுதான் கூடி உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிகாலம் தன்னிலே ஆயத்திரை மீதிலே அசைவாதிங்க தெய்வமே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிப்பெற்றோராயிருந்த ஆதாம் ஏவாய் உணர்தலால் ஆன துன்பம் துடைக்கவென ஆண்டவரே மனுவலும் எடுக்க அன்னை மழி மீதினிலே அன்பின் நிழல் ஆனவரே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அகிலத்தை மீட்க வானின் நின்று அவதாரமான ஜேசுதேவனை அடையாளம் காட்டி அறிவிக்க அழகு புறாவாக பறந்து வந்து அமர்தம் தோளிலே அமர்ந்து அத்தாட்சி காட்டிய தேவனை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆதாம் மீட்டு ஆத்ம மீட்டு பணியை ஆரம்பிக்க முன் இயேசு ஆகாரம் நீர் எதுவுமின்றி அவாந்திர வயதனிலே ஆயத்தமாக தவமிருக்க அழைத்து சென்ற ஆவியை ஆராதனை செய்கிறோம் ஐயா. அழகு சிறு பூங்காவை அகம் நிறைந்த துயரோடு அமைதியாக செதுத்து நின்று அப்பாவின் சித்தம் கேட்டு அனுமதி கோரிய வேளை ஆக வேண்டிய பாதுகாப்பு அளித்து ஆறுதல் படுத்திய ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டுகள் பல தாண்டிய பின் ஆதி முதல் சீடர்கள் மேலும் அங்கே கூடி நின்ற அனைவர் மேலும் ஆவேசமான காற்றோடு அக்கினி நாக்குருவாய் அமர்ந்து கொண்ட தேவனே அதிசயம் செய் நாயகனே ஆராதனை செய்கின்றோம் ஐயா. இன்று அக்கினி எம்மேல் பரவலாம், அலைகடல் சூழ்ந்து அழிக்கலாம், ஆகம் துன்பம் அனைத்தும் சேர்ந்து அமிழ்த்தியே தாக்கலாம், அனைத்தையும் தீர்த்து காத்து ஆறுதல் தரும் தேவனே உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு கேட்டு அஞ்சு நடந்துபோரின் அன்பு இதயம் காண்பவரே, அடைக்கலமாகியோரை அரணாய் என்றும் காப்பவரே, அணுகியும்மை கண்ணீரோடு ஆராதனை செய்கின்றோம் ஐயா. அன்று தொடங்கிய ஆத்ம மீட்பு பணி இன்று வரை அகிலமெல்லாம் பரவி பயனளிக்க ஆர்வமுடன் அணியாற்றும் ஆர்வமுடன் பணியாற்றும் அரிய தொண்டர்கள், ஆயர்கள், குழுக்கள், துறையினர், துறவி துறையினர், பொதுநிலையினர், அயராது பொல்பட வரமளித்து காக்கும் ஆவியே அருள்மழை பொழிந்து அனைவரையும் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் ஆவியான தேவனே. நாட்கொள்ளும் சுவாமி அருள்மழை பொழியும் உம்மே. ஆமேன்.
0: ஆமேன். நன்றியம்மா, வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, கவிதையோடு இணைந்திருக்கிறோம். அழைப்புக்கு வாருங்கள். நேரம் கலையத்தில் 2:44. இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே நான் ஒரு குட்டி ஜபத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன்.

இன்றைய நாளிலும் கவிதையோடு இணைந்து சிறப்பித்து தந்த பிரசமமாக்கு நன்றி என் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் ஜபத்தை சுருக்கமாக இன்றைய நாளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்காக ஜபிக்க இருக்கிறேன். யாராகவும் இன்றைய நாளே சுகீனமாக இருந்தால் அழைப்புக்கு வாருங்கள்.

0: அருமையானவர்களே, இந்த ஒரு டாலர் காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து இந்த ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அதிகாலையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த ஆராதனையை ஆண்டவரே கருத்தோடு செய்யவும், ஐயா தகப்பனே இந்த வேதத்தை வாசித்து சிந்தனை துளியை கொடுக்கவும் நீர் எனக்கு செய்த மகாபெரிய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தர். நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராக இருந்து கர்த்தாவே இத்தனை தொகுப்புகளிலும் இவ்வளவு தேவ செய்திகளிலும் ஆண்டவரே வேத வாசிப்புகளிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நான் ஒவ்வொரு வாரமும் செய்கின்ற நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கரம், உம்முடைய காரணியம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்னோட கூட இருந்து நடத்தி வந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த கனடாவிலே விக்டோரியா டே என்று சொல்லி ஒரு நாளை ஆண்டவரே ஐயா ஒரு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தாவே இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே சென்றிருப்பார்கள். ஆண்டவரே வீட்டிலே இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர பிள்ளைகளோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த வேளைகளிலும் ஐயா இல்லை, இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இடங்களுக்கு போயிருந்தாலும் நீர் தாமே இந்த கால சூழ்நிலையிலும் எல்லா காவலோடும் ஐயா உம்முடையவர்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்து ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்றைய நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் டெனிசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இத்தனை வருடங்களாக அந்த ஊழியக்காரரின் மூலமாக இந்த வானொலியின் ஊடாக நீர் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்தீர் கர்த்தாவே. சுவாமி வருகிற வாரத்தில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு இலங்கை மண்ணிலே இருந்து ஐயா நீர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை நீர் எங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறபடினால் அந்த ஊழியருக்கும் நான் நன்றி சொல்லி ஐயா அந்த ஊழியரை நீர் எல்லா காவலோடும் காத்து சரியான நேரத்துக்கு தகப்பனே அவர் அந்த செய்தியின் நேரத்தை தவற விடாமல் ஐயா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வர நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நாட்களும் எங்களுக்கு செய்தியை கொடுத்து வந்த ஆண்டவரே பாஸ்டர் டெனிசனுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் அவருடைய ஊழியங்களோடு, அவருடைய குடும்பத்தாரோடு, ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு ஆண்டவரே தகப்பனே முழு பாதுகாப்போடும் அவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரே பாஸ்டர் பிரின்ஸ் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே பாஸ்டர் பிரின்ஸ் ஐயா இந்த வயதான நேரத்திலும் ஐயா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே காத்திருந்து அந்த நேரத்துக்கு வந்து ஆண்டவர் இந்த வானொலிக்காக ஜெபித்து ஆண்டவரே நல்ல செய்தியை கொடுக்கிற அந்த ஊழியக்காரனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே அவருடைய இருதயத்திலே இருக்கிற நல்ல எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஊழியரை பாதுகாத்து கொள்ளுங்க, பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவர் செய்து வருகிற சின்ன சின்ன ஊழியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வலிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இன்னும் நீண்ட தூரம் ஆண்டவரே உமக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறபடியினாலே அந்த ஊழியரை கொண்டு ஐயா நிறைந்த ஆயுசோ
1: பயப்படாதே திருமந்தி, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்கிற வாக்கு கடந்த வருஷத்திலே எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. இந்த வாக்குத்த வசனங்களை பாடலாக எழுதி பாட கர்த்தர் திரும்ப செய்திருக்கிறார். எங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள், ஆராதியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் தன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவாராக.

பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி உம்முடைய சரத்திலே எங்களுடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தீரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாக

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வலிமையின் அலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24 ஐந்தாவது மாதம் 2021 திங்கட்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வலிமையின் அலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர் தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர். இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வழி ஆண்டவருடைய கரத்தை ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரிடத்திலே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி
1: மாத்திரம் இருக்கிறேன்,
0: என்னை பார்த்துக் கொள்ளும்.
1: ஒருவரே மகிமைக்கு பாத்திரம்,
0: அல்லேலூயா.
1: நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர்,
0: ஆமென்.
1: உமக்கே மகிமை செலுத்துகிறோம்,
0: உமக்கே மகிமை ஆண்டவரே,
1: உமக்கே மகிமை.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகில் இருந்து இறங்கி வந்து எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள செய்கிறவரே, மக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், மக்கே மகிமை, மக்கே மாட்சிமை, மக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோ.

நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நீங்க இருக்கிறதுனால தான் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடியினால் தான் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் வாழுகிறோம்.

0: ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் அணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காரணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ஐயா. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். திக்கட்டும் திசையெங்கும் விண்ணரசின் நற்செய்தியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம் பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்த வான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமேன். இந்த அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இன்று இந்த உலகத்தை பார்க்கிற போது, இந்த தேசங்களை பார்க்கிற போது, கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும். எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே, அதாவது கவனமாக கேட்போம், கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து பிரித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் இன்று வரையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருணியம் எங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும், இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு, மௌனத்தை சாதித்து கொண்டு, கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, ரெட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவ்வள நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம்? விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நனைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக. இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு, கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்துல பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இணைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒழித்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்காக இருக்கக்கூடாது, கடவுளுக்காக இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்கள் செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும். உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாலாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்து விடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டார். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்தில் இருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை எய்த்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம்மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணபடியினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும். குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்டொரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடுதான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து அவன் கலங்காமல், தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகள் போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவவிசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனால் அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசாக இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியிலே வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுகயீனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்று சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்கள் உம்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை இவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறத்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு

0: அவைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமைக்கு நேரடி ஒளிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதே நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒளிபரப்பிலே ஆராதனை, வேத வாசிப்பு, சிந்தனை, துளி ஜபம், பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது தேவசெய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30க்கு வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30க்கு உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 to 1 o'clock வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 o'clock ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாயிருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவசெய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவசெய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். ஜோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயும் 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30 வருகிறது கவிதையின் நேரம். 3 o'clock வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 o'clock ஜப வேலை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் எடுப்பேன். அதைத் தொடர்ந்து 5 o'clock ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல் சுவை விருந்தின் நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 o'clock வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 o'clock மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேயர்களே, எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 416-253 0000 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
1: இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது செய்தி டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி
1: லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா.
1: நன்றி, நன்றி.
0: ஆமீன், ஆமீன். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, தகப்ப உம்முடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே, தகப்பனே, ஆவியானவர் தாமே கிரிகை செய்யும்படியும் உடம்ப வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேரெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது பெந்திகோஸ்ட் என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அது லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள் இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்ட் நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம், அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் ஜெருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்கு தத்தம் என்ன? இந்த வாக்கு தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8 அப்போஸ்தலர் 2:1-8 அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தார்களும் அவருடைய மொழிகளை குறித்து அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்திலே சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. எல்லாரும் பேமத்து சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவரில் ஒருவர் சொல்லிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளிலே அந்த காரியம் நிறைவேறினது. அதனாலதான் அங்கே 16வது வசனமும் 17வது வசனமும் அப்போஸ்தலர் 2 சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அதுதான் யோவேல் 2:28. கடைசி நாட்களிலே நான் பாமோசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேசத் தொடங்கினார்கள். 120 கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரரும் கூட பரிசுத்த ஆவி பெற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 14:14 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன். 2 Corinthians 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால், எங்கும் இருக்கிறவர், 2 எல்லாம் வல்லவர், 3 எல்லாம் அறிந்தவர். அதாவது பாஸ்ட், பிரசன்ட், பியூச்சர். அவருடைய பண்புகள், தேவன் சதா காலம் உள்ளவர், பரிசுத்த, நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படியாக சொல்லிக் கொண்டு போகலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார். யோவான் 17:3 சொல்றது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீ அனுப்புகிறவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதா குமாரன் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அதனாலதான் பிலிப்பியர் 2:6-7 சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால், அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 Corinthians 2:2 சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுலடிகளார் அங்கே எழுத தொடங்குகிறார். எனவே 2 Corinthians 3:17 சொல்லப்பட்டது போல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உள்ளவர். முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 Timothy 3:16 பார்க்கலாம். யோவான் 17:16 சொல்றது, நானும் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தீர்த்தளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருடுவார். அந்த வேறொரு தீர்த்தளவாளன், அந்த தீர்த்தளவாளன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுறது பராக்ரிதாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் 14:23 சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்திலே வந்து வாசம் பண்ணுவோம் என்று. நாங்கள் என்று பன்மையிலே சொல்லப்படுறது பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் வாசம் பண்ணுவதை குறிக்கிறது. அதனாலதான் 1 Corinthians 3:16 சொல்லு 16 பதினேழு சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயங்கள் ரெண்டு மூன்று விடயங்களை காணலாம். ஒன்று, யோவான் 16:8 சொல்றது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. 1 Timothy 5:21 சொல்றது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லாரும் நின்றாலும் சிலருக்கு நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர், ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீக்களை விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள், அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறக்கிறீர்கள். எங்கள் பக்கமே நாங்கள் நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்களால் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது அங்கே ஆதாம் சொன்ன வார்த்தை தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, நீ தந்த மனைவி என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை சர்ப்பம் வஞ்சித்தது. இருவரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. தேவனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் 2:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பெலனடைந்து ஜெருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2. 3. ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கதர்சனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தரவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதேயாவில் இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவின் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8:1 அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப் என்பவன் அங்கே சமாரியப்பட்டது போல் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசித்தார், பிரசங்கித்தார்கள். அதனால ஆண்டவரே, நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இன்றும் பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும்

நேரம் கலையத்திரை 10:20. அடுத்து 10:30 ஆயத்தமாயிருங்கள். கோடிட்டகடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி வர இருக்கிறது. ராபர்ட் கிட்ஸ் என்கின்ற ஒளித்தடலிருந்து இன்றைய நாளும் ஒரு சில பாடல்களை கேட்போம்.

0: கலியத்திலே 10:29. இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் சாக்ஷி பிரதீபன் 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இது ஆரம்பமாகிறது. கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலில் இருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
0: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசேலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு, கோடு நான் சுமப்பேன் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கல்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதியாய் கோடு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கை நம்பி இருக்கிறபடியால் கோடு, நம்பி இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, அவனை பூரண கோடு, காத்து கொள்ளுவீர், காத்து கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 2, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கையா இருக்கிறபடியால் கோடு அவனை பூரண கோடு காத்து கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 3, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

சுசானாமா, நீங்கள் மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள். 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கடுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். ஐந்தாவது கேள்வி. கோடு எண். கோடு எண். கற்பனைகளை கோடு. கற்பனைகளை கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியை போலும் கோடு. சமாதானம் நதியை போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. இருக்கும் இருக்கும்

மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பார்த்தெடுத்து வாருங்கள். பாடலோடு இணைந்திருப்போம்.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7, 8, 9 கேள்விகள். 7, 8, 9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும், 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு.
தாங்குவேன். மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9. நீ பயப்படாதே கோடு, உன்னுடனே இருக்கிறேன் கோடு, நான் உன் தேவன் கோடு, உன்னை பலப்படுத்தி கோடு, சகாயம் பண்ணுவேன் கோடு,

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

சுவை. நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானம்மா, மிசேலா, மல்லிகா, வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள், சுசானம்மா 9 புள்ளிகள், மிசேலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகுவோம். அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் வலைகள், பல் சுவை கதம்ப கிறிஸ்தவ வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1 34 வரை மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: அதை அறிஞர் என்பதாக எதிர்ப்பு அறிகாரோ உன் ஆத்மாவை காப்பதே கவனியாரோ.

ஏதேனும் அவனை வைப்பார்கள். அவனை கடிதாளர்களுமே செய்யும் என்றாலும் அவர்களுக்கு உத்தர ஆஸ்வாதம் கிடைக்கும். சென்னையிலும் மறுபடியும் சொல்லுகிறவன் பதிலாக உத்தரவுகளுக்கு சொன்னான். உடனே நான் கருதுகள் பேசாதே அவனுக்கு செய்த பிரச்சாரம் நானும் அவனுக்கு செய்தேன்.

0: ஆமேன். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள்
1: வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-8-6-6-3-4-0-8-1-9-7-8-9-4-7-5-9-7-9-9 அல்லது 5-7-9-3-7-9-0-9-2 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 6-4-7-3-3-8-5-5-9-6.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 Corinthians 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: தினால்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சுசனா,
1: எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேன் அம்மா. நீங்க இப்படி வரைக்கல நல்லா தெளிவா கிளியரா இருக்கு, ஆனா அந்த நிகழ்ச்சி நேரத்துல வரைக்கல சரியா உங்களோட சத்தம் வெளியிலே வருது இல்லையேனம்மா? என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் நெஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலே எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனா உங்களோட சத்தமா கதைச்சு, ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்க? சரி பாடுங்கம்மா.
3: அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே.
1: இருக்கா வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம்
4: வணக்கம். நான் ரஜனா கதைக்கிறேன்.
1: ரஜனா, எப்படி இருக்கிறீங்க ரஜனா? நல்லா இருக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே. சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த நிமிஷம். வணக்கம். சரி, பாடலை எடுத்துன்னு வாங்க ரஜனா.

order that.

கலங்கிடுதே.

0: பாவும் பாடுது இப்போதும் நினைத்தே.
1: நன்றி அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
2: வணக்கம் மல்லிகா.
1: மல்லிகா அவர் இன்மிசந்தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா அப்படி இருக்கிறீங்கள். சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம், அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். கொல்லுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ, அப்படியா? ஆ, அப்படியா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

0: வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா.
1: கழுவப்பட்ட வாழ வேண்டும்

நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளமம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி நான் நல்லா இருக்கிறேன். பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா இது பாடுற நேரம் உங்களுக்கு. அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பவளமம்மா. உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பாடுங்கோ.

அதன்படி நடக்கி

0: நன்கு வந்தாரினும் ஆண்டவரே நடந்தேன் அடிமை நானையா ஆயிரமாயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகமபாவனத்தேன் உண்மை விட்டு அகன்று வாழ மாட்டேன்.
1: நன்றி. நேரம் தாமதிக்காமல் இடைவெளி இல்லாமல் வந்து பாடுங்கள். கலியற்றைய நேரம் 11:48.

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான் ராஜினி.
0: ராஜினி, ஒரு நிமிடம் தாருங்களம்மா, இன்னொரு இணைப்பு. வணக்கம்.
1: வணக்கம், கருணாம்மா.
0: கருணாம்மா, அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன். நன்றியம்மா. ஆமீன். நன்றியம்மா. பாடல் எடுத்துட்டு வாங்க.

கைவிடமாட்டேன் உன்னை.

0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமாம், நல்லா இருக்கிறேன் அம்மா. வேலைக்கு போகலையா? அவள் வெளியிலேயும் போகல. ஓ, விளங்கல நீங்கள் கதைக்கிறது. ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்றைக்கு இன்னும் பிள்ளைகள் எலும்பே இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவாக இன்றைக்கிறியோவில் எல்லாரும் வெளியில் போவினமெல்லோ. அப்படியாண்டா நானும் டக்குனு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகலை. வாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம் என்று சொன்னால் அவையோடு இருப்பேன் நான்.
1: தனிமயில் தாவிட்டேன் பிடித்தாய்.
0: பாக்குறனம்மா என்னண்டா, அதுல ஒரு 5000 பாட்டு இருக்கு. அது அதுலதானே இருக்கு தலைப்பு. அப்ப அத நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162535 0508 0.

0: வணக்கம்.
1: வணக்கம் அண்டி பியூலா.
0: பியூலா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா சொன்னா இருக்கேன், நீங்கள்?
0: நல்லா இருக்கிறேனம்மா. ஆமேன். பாட்டு பாட போகிறீங்களா? எடுத்து ஒன்று வாங்கம்மா.

0: வணக்கம். புரிஜட்டம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. இல்லை, வின்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம் பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறது கிடையில நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோட 3 மணிக்கு நான் ஜெபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போவேன்ட்டு. ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திர கொள்ள விடுவானுன்ட்டு கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது. ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரை கொள்வோம். ஆமேன்.
1: இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சந்தோஷமும்

0: அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், காவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல், ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா, தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம். நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள். ஆமேன். நன்றி அம்மா, ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றுன்னு வாங்கம்மா.
1: நானே வழி, நானே சத்தியம், நானே ஈகத்மகளே, உனக்கு என்னாலன்றி உனக்கு ஒழுவதில்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன், உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக திருகத்தன் நான் சிந்தினேன், என் மகளே மன்மகனே மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா, உனக்காகவே உனக்காகவே நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன், வருவாயா என் மகளே, இதயத்திலே இழந்தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன், இதோ வந்திருவேன், கண் கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரே செய்யா, உம்மாலன்றி எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீரொரு போரும் கைவிட மாட்டீர், எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறேன், எனக்காகவே திருவையிலே வைத்தேர், எனக்காக திருகத்தம் நீர் சென்றேர், நானே வழி, நானே சத்தியம், நானே ஈவன் மகனே, உனக்கு நான் அன்றி உனக்கு விடுவதை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆவே நல்லா.
0: நன்றி அம்மா, நன்றி நன்றி. அடுத்த அனுப்பில வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷம்மா? நல்லா இருக்கிறேனமா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்டு தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி நன்றி அம்மா, பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம். பேசுறமா? திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி, எப்படி இருக்கிறீங்கள்? பாடல் எடுத்து வாங்க ஐயா.
2: இந்த வேலை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த வேலையே நீங்கள் என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்னிடையமே நீங்கள் என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியான மாலும் தேவன் நீங்கதான். எங்கள் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வேர் சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். இந்த வேலையே நீங்கதான். என்னென்ன சொல்லி சொல்லி திறமைத்தவும் சொல்ல மாட்டேன். என்னிட

0: வைக்கும் தேவனையோ, கண்மணி போல் காக்கும் தேவனையோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவனையோ. இந்த வானம் பூமியாவமான தேவன் நீங்கதான், எங்கள் உயிருடனில் உள்ளவரை போடலாம்.
1: அம்மா கத்திருக்குமா வேண்டாளா?
2: நன்றி ஐயா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன். பாடல் ஏற்றுனு வாங்க.
3: ஆமீன்.

0: மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதி நினைத்து நினைத்து துடித்து துடித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
2: பிலோமினா.
1: பிலோமினா அம்மா, எப்படி இருக்கிறீங்க? இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களா அம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா, எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்குள்ளால சிஸ்டத்துக்குள்ள போயிக்க கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்கள் சோமா இருக்கிறீங்களா? நான் வெளியில் போயிலையா? ஆ, இல்லையே, நேற்று நல்ல வெதர்னு சொல்லிச்சினும். ஆ, சரி சரி சரி சரி சரி. பாடல் எடுத்து வாங்கம்மா.
2: வாழ்வை மாற்றி விட்டார் அல்ல.

0: நானே நான் சுகமானே, இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன் சுகமானேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வு மாற்றி விட்டார். அல்லேலூயா, நான் பாடுவேன் ஆடிப்பாடி துதித்துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார்,
1: நன்றி அம்மா,
0: நன்றி அம்மா,
1: நன்றி. அலைங்கள் 4 1 6 2 5 3 0 0 8 0.

படுகுழியில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோட வரலாமே. அப்படி ஏன் இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவையெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றி அம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்குவோம்.

0: ஒருத்தன் வாங்கம்மா.
1: சாத்தான் வந்தாலும் கோழி ஓடிப்பான்.

இன்னும் ஒரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

0: நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாதிரி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாதிரி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் 1.5 மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டனோட குரலை, ஆனால் மற்ற நாளிலெல்லாம் வார இல்லை. என்ன நடக்குதுன்றே எனக்கு தெரியலை. இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் இருக்கிறது. யாராக அழைப்புக்கு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என்ன அல்ல ஆண்டவரை
1: பாவத்திலே நடத்திடுவான் தம்பி.
0: எங்க இந்த கான காணையில

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துஷானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, வியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமித்தேயு, மரியா, புலோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றி என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு, இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதை தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாம் அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியற்ற நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: வாழ்த்தொன்று சொல்லுங்கள் பாஸ்டர். அழைப்பில் இருக்கிறீங்களா பாஸ்டர்? பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
1: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
0: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கழியது 12:50 ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து தேவசெய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.